ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 20 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணித்திங்கள் 27 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 11 தேதி சனிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றையமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக மங்கள இசை கேட்கலாம். இடம்பெற்றதாகும் மலைய மாருதம்.

மலையமாருதம் ராகத்தில் இடம்பெற்ற மங்கள இசையினை கேட்டீர்கள். தொடர்பது அறிவுக்கு விருந்தாக குரளமுதம். அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. குரல் எண் 8. குரல் அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கு அல்லால் பிறவாளி நீத்தல் அரிது. பொருள் அறக்கடலாக விளங்கும் இறைவனது திருவடிகளை சேராதவர்க்கு பிற கடல்களாக விளங்கும் பொருள் இன்பம் ஆகிய இரண்டையும் கடக்க முடியாது. குறளும் பொருளும் மீண்டும். குறள் அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கு அல்லால் பிறவாளி நீத்தல் அரிது. பொருள் அறக்கடலாக விளங்கும் இறைவனது திருவடிகளை சேராதவர்க்கு பிற கடல்களாக விளங்கும் பொருள் இன்பம் ஆகிய இரண்டையும் கடக்க முடியாது. அறிவுக்கு விருந்தாக குறளமுதம் கேட்டீர்கள். நேரில் இந்த நாள் எல்லா நலத்தையும் வளத்தையும் தந்து இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆச்சே ஆர்ச்சி ராகவேந்திரா.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி. இதில் உலக மக்கள் தொகை தினம் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு காலை கதிர். இதில் நலமுடன் வாழ சர்வதேச மக்கள் தொகை தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மரீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து திரைகாணும். நிறைவாக சட்டம்

இதில் இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். ஏழு பதினைந்துக்கு தமிழ் செய்திகள், 7:15 குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இதில் பிளே கிரவுண்ட். நிறைவாக அறிவோம் பகிர்வோம். இதில் உயிர்மை எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை குறித்து ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 திரைக்காணம். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். அதனைத் தொடர்ந்து 10:30 வரை ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 11:02 நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். இன்றைய தலைப்பு, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றது தனி குடும்பமா கூட்டு குடும்பமா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்காணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியேற்பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர் நெஞ்சங்களில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, வார்த்தை விளையாட்டு. 5:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரைப்பட பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமழு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைக்காணம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், இதில் பிரக்கோலி சாகுபடி குறித்து விவசாயி சுதேவன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 திரைக்காணம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, இதில் டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்கள் வீணை படைப்பு, ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை இன்றைய மது அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 8:10 ஓசி எனக்கு ராசி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கோபு பாபு. நடித்துள்ளவர்கள் டிவி வி ராமானுஜம், கே கீதா குமாரி, எஸ் சுஜாதா, ரவி சுப்பிரமணியம், ஆர் கணேசன் ஆகியோர். அமைப்பு கலையன்பன். 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம் கேட்கலாம்.

0: அவரது தெளிந்த சிந்தனை. நம்மில் பலரும் தமக்குள்ள திறமை என்ன என்பதை உணர்வதில்லை, மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தம்மை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். அது சரியல்ல. நோக்கம் தெளிவாக இருந்தால் ஆக்கம் நன்றாக இருக்கும். என்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் உறுதியாய் வெல்ல முடியும். வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிட்டாலே செயல் ஊக்கம் ஓங்கி நிற்கும். உழைப்போம் உயர்வோம் என்று வாழ்ந்தால் எல்லாமே வெற்றியை தாங்கி நிற்கும். மேலான நிலையை ஒருவர் அடைவதும் தாழ்வான நிலையை ஒருவர் அடைவதும் அவர் கையில்தான் உள்ளது என்று கூறுகிறது நீதிநூல். நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான் என்பது பாடல். எனவே நம்மை உணர்தல் என்பது மிக மிக அவசியம். எதிர்வரும் துன்பத்தையும் துயரத்தையும் பொருட்படுத்தாமல் கடமையில் மட்டுமே கவனம் செலுத்துவது மிக முக்கியம். துக்கத்தை நீக்கிவிட்டு ஊக்கத்தை கை கொள்ள அறிஞர் ஒருவர் என்ன கூறுகின்றார் என்று காண்போம். எப்பொழுதுமே நாம் துக்கத்தை அதிகமாக கொண்டாடக்கூடாது. அப்படி கொண்டாடினால் பிறகு அது நம்மை விட்டு போகவே போகாது. நித்தமும் துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதுதான். துக்கத்தை மிதமிஞ்சி கொண்டாடுவதால் நமது சக்தி குன்றி போகிறது, குறுகிய மனப்பான்மை உண்டாகிறது, மகிழ்ச்சி மறைந்து போகிறது. எனவே வீணாக துக்கப்படாதே. வாழ்வின் இன்பமான பகுதிகளை நினைவில் கொண்டு மன அமைதி பெறுவாயாக. இப்படி தன்னம்பிக்கை மொழிகளை கூறியவர் கிரேக்க அறிஞர் புளூட்டார்க். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது பெரியோர் வாக்கு. மனத்தை சரியான திசையில் செலுத்துபவரே வெற்றிகளை சந்திப்பர். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்றார் கவியரசர் கண்ணதாசன். எண்ணங்களின் உயரம்தான் மனத்தின் உயரம், மனத்தின் உயரம்தான் வாழ்வின் உயரம். சந்த பாடல்களும் சிந்து பாடல்களும் கொட்டி கிடக்கும் நம் தமிழில் எண்ணற்ற கருத்துக்கள் எழில் காட்சி தருகின்றன. தலைவர் இளங்குமரனார் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. அடியில் முட்கள் இருந்தாலும் அடித்து குத்தி கிழித்தாலும் செடியில் பூத்து அழகாக சிரிக்கும் ரோஜா மலரைப்பார். இடையில் கற்கள் கிடந்தாலும் எதிர்த்து முட்டி தடுத்தாலும் தடைகள் தாண்டி நடை போட்டு தாவிச் செல்லும் நதியைப்பார். வெடிகள் வைத்து பிளந்தாலும் வெட்டி கொத்தி சிதைத்தாலும் நெடிதாய் உறுதி குலையாமல் நிமிர்ந்து நிற்கும் மலையைப்பார். படிகள் தட்டி விழுந்தாலும் பலர் கைகொட்டி நகைத்தாலும் முடியும் என்று திடமாக முயன்று வெற்றி அடையப்பார். ஆம், உறுதியான எண்ணங்களே தடையில்லா முயற்சிகளை தரும். தடையில்லா முயற்சிகளே வளமான வெற்றிகளை தரும். அந்த வெற்றி பயணத்தை நாளும் தொடர்வோம். நம்பிக்கையாய் நடப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 6:15. எண்ணம் அழகானால், எண்ணம் தூய்மையானால் எல்லாம் அழகாகும், தெய்வத்தின் அருளும் பெறலாம் என்ற சிந்தனை துறிகளோடு புலர்கிறது அருளிசை பக்தி பாடல்கள்.

0: சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.
1: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு,
2: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
2: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
2: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழைக்காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
0: உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

6:25 நிமிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்சை பக்தி பாடல்கள். உங்கள் ஊட்டி FM 101.8 தொடரும் பாடலை பாடுகிறார் BS சசிரேகா அவர்கள்.

0: வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவு கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
2: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
2: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
1: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
2: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
2: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: என்றும் பொது நலனில் உங்கள் ஊட்டியம் 101.8.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க, என்னோட நெசமணியா இது.
1: உண்மையை கண்டுபிடித்தாரா சரோஜா?
3: பாக்கத்தான போறேன்.
1: என்ன செய்ய காத்திருக்கிறார் நேசமணி? நடக்க போகும் விபரீதம் என்ன? கேளுங்கள் நேயர்களே, டீ கடி பேச்சு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு.

0: மகாநதி சோபன அவர்கள் பாடிய பாடலோடு நிறைவேற்றது அருளிசை பக்தி பாடல்கள். நேரம் 6:40, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேர்களினை கேட்கலாம் வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 16-18°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11-13°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-16 km அளவுக்கு வீசக்கூடும். இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை

வைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பிரலம் ஒரு கிலோவிற்கு 4 கிராம் அல்லது பாசிலஸ் சப்டிலிஸ் ஒரு கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துருகி மேலாண்மை. விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட்ரானிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பிரலம் அல்லது பாசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். வாழை. 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் வேண்டும். இனி கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: இன்றிரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: ஒரு நாத்துக்கு 1.25 ரூபா 1.75 ரூபா வேற வாங்கி விற்கிறாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேங்க. எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அதில் கொஞ்சம் விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதனால நானே விதை வாங்கிட்டு வந்து ஒன்றொன்னா ஒவ்வொரு இஞ்சிக்கு ஒவ்வொரு விதை போட்டு அந்த விதையை கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் எடுத்து நடுவோம்.
0: புரோக்கோலி சாகுபடியை பத்தி விவசாயி சுதேவன் அவர்கள் இன்னைக்கு பேச போறாரு. கேட்க தவறதுகள் தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில்

0: செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுக்கள் நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரிவிலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர் இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை உத்தரவாதமில்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
2: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ்தெய்வனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்து கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: நாமக்கல் மண்டலத்தில் 1000 மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சலப் பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர் கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2 கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி. ஒவ்வொரு வருடமும் ஜூலை 11 தேதி உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தேசிய பசுமைப்படை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: உலகெங்கும் வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக மக்கள் பெருக்கம் வந்து நாட்டினுடைய எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது, உலகளாவியினுடைய தேவை என்ன அப்படிங்கிறதுக்காக பாப்புலேஷன் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உலக மக்கள் பெருக்கம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு மக்கள் பெருக்கம் அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த இருக்கு. சுற்றுச்சூழலுடைய பாதிப்புகளுக்கு வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. உலகினுடைய மிக முக்கியமான அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம இந்தியாவும் இருந்துட்டு இருக்கு. சைனாவை தொடர்ந்து நம்ம இந்தியாவும் வந்து அதிக அளவில் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம நாடு இருந்துட்டு இருக்கு. இந்த மக்கள் பெருக்கம் ரொம்ப முக்கியமாக எதுக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னால், மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நிலப்பரப்பு இருக்கு, மக்கள் பெருக்கம் வந்து மிக குறைந்த அளவு தான் இருக்கும். குறைந்த அளவு மக்கள் பெருக்கத்துக்கு அந்த நிலப்பரப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வளமையான பயிர்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டு அதை வந்து அவர்களை வந்து சிறப்பான முறையில் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு யூரோப்பியன் இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு தன்னிறைவாக ஒரு நாடு இருக்குது அப்படின்னாக்கா அந்த பகுதியினுடைய பாப்புலேஷன் வந்து குறைவாக இருக்குது. அவர்களுக்கான மிகப்பெரிய அளவு நிலப்பரப்பில் குறைந்த அளவான மக்கள் தொகைக்கு வேண்டிய எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கனால அந்த நாடுகள் வந்து திறமையான முறையில் அந்த நாட்டை வந்து வழி நடத்திட்டு போகக்கூடிய ஒரு வழியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1965-70 இந்த காலகட்டங்களில் பாப்புலேஷன்னால உணவு பற்றாக்குறை, நிறைய நோய் நொடிகள், மக்களுக்கு வந்து தேவையை வந்து பூர்த்தி பண்ணக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்ததுனால கட்டுப்படுத்த முடியாத ஒரு பாப்புலேஷன் இருந்த டைமில் குடும்ப கட்டுப்பாடை வந்து நாட்டில் வந்து மிகப்பெரிய தீவிரமாக எடுத்துகிட்டு போய் நாடு முழுக்க குடும்ப கட்டுப்பாடு ஏற்படும் மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் கூட இன்னும் தேவை அதிகமாக இருக்கு, மக்கள் பெருக்கத்தை வந்து இன்னும் வேணும் அப்படின்னு சில மாநிலங்கள் கூட பேசக்கூடிய அளவு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருந்த ஒரு குடும்பம் இருந்தது. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து 5 பேர் குறைவோ இல்லாமல் ஒரு குடும்பத்தை வந்து நம்ம பார்க்க முடியாது. இந்தியாவில் 5 பேர், 6 பேர், 9 பேர், 14 பேர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இந்தியாவில் இருந்தது. அந்த பாப்புலேஷன்ஸ் வந்து அன்னைக்கு வாழ்க்கையில் வந்து அவங்க பட்ட கஷ்டங்கள், அவர்களுக்கு வந்து முழுமையான பொருளாதாரத்தை வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தலைமுறையில் எல்லாருமே 1 குழந்தை 2 குழந்தையோட இன்னைக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு எல்லாமே பண்ணி பாப்புலேஷனை வந்து ஒரு சமநிலை பண்ணி நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா சில மாநிலங்கள், இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா போன்ற பல மாநிலங்களுடைய மக்கள் பெருக்கத்துக்கு வந்து நிறைய வேணும், மக்கள் இன்னும் வேணும், 2-3 குழந்தைகள் நீங்கள் வந்து மக்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கான நிலையில் வந்து இந்த பாப்புலேஷன்ஸை பேசிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகளும் இதை பேசிட்டு இருக்காங்க.
0: ஒவ்வொரு வருடமும் ஜூலை 11 தேதி உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தேசிய பசுமைப்படை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர்.
1: சர்வதேச மக்கள் தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மெரினா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறுகிற்கலாம்.
2: வணக்கம். இன்னைக்கு வேர்ல்ட் பாப்புலேஷன் டே பத்தி நம்ம பேச போறோம். வேர்ல்ட் பாப்புலேஷன் டே, உலக மக்கள் தொகை தினம், இது எப்போ செலிப்ரேட் பண்றாங்க, எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா ஜூலை மாதம் 11 தேதி வேர்ல்ட் பாப்புலேஷன் டே செலிப்ரேட் பண்றாங்க. உலக மக்கள் தொகை தினமா அனுசரிக்கப்படுது. இது ஏன் அனுசரிக்கிறாங்கன்னா உலகத்துல உள்ள மொத்த மக்கள் தொகை, அது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அந்த பிரச்சனைகள், நம்ம டெய்லி யோசிக்கிறதே இல்லல்ல, டெய்லி ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறக்கதா செய்யுது, ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் இறக்கதா செய்யறாங்க. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் ஆன அந்த தொகையை வந்து நம்ம டெய்லி யோசித்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். நம்ம அன்றாட வாழ்க்கையை நம்ம நடத்தும் போது அதை பத்தி யோசிக்க கூட மாட்டோம். அதை யோசிக்கணும், அதுக்கான ஒரு அவேர்னஸ் தெளிவை மக்கள் மத்தியில உண்டாக்கணும்ன்றதுக்காக தான் ஜூலை 11 வந்து உலக மக்கள் தொகை தினமா அனுசரிக்கப்படுது. இது எப்பத்துல இருந்து அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1987 ஜூலை 11 கணக்கு எடுக்கும் போது 5 பில்லியன் மக்கள் இந்த உலகத்துல ஃபுல்லா இருந்தாங்க. உலகம் முழுசும் ஒரு கணக்கு எடுக்கும் போது ஜூலை 11 5 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு கணக்கெடுப்பு வந்தது, ஒரு மக்கள் தொகை வந்தது. அந்த நேரத்துலதான் வந்து வேர்ல்ட் பேங்க்ல சீனியர் டெமோகிராபரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டாக்டர் கேசி ஜெஹரியாக்கு இந்த கருத்து தோன்றினது. என்னன்னா மக்கள் தொகை ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டேதான் இருக்கு, இது ஏன் நம்ம வந்து பொதுமக்களுக்கு அதோடைய அவேர்னஸ் உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணி 1987 ஜூலை மாசம் 11 நம்ம வந்து உலக மக்கள் தொகை தினமா நம்ம அனுசரிச்சுக்கிட்டு வரோம். ஏன் இதை நம்ம அனுசரிக்கணும், உலக மக்கள் தொகை எப்படி இருந்தாலும் ஏறதானே போகுது, அதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம், எல்லாரும் பிறக்கதான் செய்வாங்க, ஒரு கட்டத்துல இறக்கதானே செய்வாங்க அப்படின்னு நம்ம யோசிக்காம இதனால ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம சிந்திச்சோம்னா நம்ம எப்படி உலக மக்கள் தொகைய சீரமைக்கலான்றது நம்மளுக்கு தெரிய வரும். உலக மக்கள் தொகை ஜாஸ்தி ஆக ஆக நம்மளுக்கு எப்போதுமே ஒரு இடத்துல பாவர்ட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டேதான் இருக்கும், மக்களுக்கான தேவைகளும் ஜாஸ்தி ஆகிட்டேதான் இருக்கும். முக்கியமாக யோசிக்கணும்னா மக்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் வந்து கரெக்டா அந்தந்த மக்களுக்கு போய் சேருதான்னு கேட்டா மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல அது கம்மியா தான் இருக்கும். சோ மக்கள் தொகை எங்க கம்மியா இருக்கோ அந்த இடத்துல மக்களுக்கான ஹியூமன் ரைட்ஸ் கரெக்டான அளவுலயும், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஆண் பெண்ணுக்கான ஈக்வாலிட்டி வந்து கரெக்டான அளவுலயும், அவங்க கரெக்டா அவங்க ஃபேமிலிக்கான வருமானத்தை பிளான் பண்றதுக்காகவும் நல்ல ஒரு சூழ்நிலையா அமையுது. மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிற நாடுகள்ல, முக்கியமா சைனா, இந்தியா அப்படிப்பட்ட நாடுகள்ல, ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய வருமானம் இல்ல அந்த செலவு, அதுல மாற்றங்கள் ஏற்படுது, அதனால பாவர்ட்டி வருது, ஏழ்மை நிறைய காணப்படுது. அண்ட் மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல ஆண் பெண்கான சம உரிமைகள் புறக்கணிக்கப்படுது. ஆணும் பெண்ணும் சமமா இருக்காங்க அப்படின்ற இடத்துல வந்து அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஆணுக்கு வேலை கிடைச்சா அவங்க அந்த குடும்பத்தை பாத்துப்பாங்க, பெண் வீட்டுல இருக்கவங்க கூடியவங்க தானே அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடு ஜாஸ்தி இருக்கிறனாலையும், ஒரு தனி நபர் சுதந்திரம் வந்து அங்க கட்டுப்படுத்தப்படுகிறதுனாலையும் மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல இந்த தொந்தரவுகள் எல்லாம் நம்மளுக்கு வருது. சோ அதனால மக்கள் தொகை தினமாகிய இன்று, அதாவது ஜூலை 11 ஆகிய இன்று, மக்கள் தொகைய நம்ம எப்படி பார்க்கிறோம், அதுக்கான தீர்வை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா, ஒவ்வொரு தனிநபரா நம்ம சிந்திக்கும் போது அதுக்கான தீர்வு கண்டிப்பா உண்டாகும்ன்றதுதான் டாக்டர் கேசி ஜெகரியா அவர்களுடைய கருத்தாக இருந்தது. அதனாலதான் ஜூலை 11 அஞ்சு பில்லியன் மக்கள் தொகை உலகம் முழுதும் இருக்குன்னு 1987 அவங்க கண்டுபிடிச்சப்போ இதை ஒரு தினமா அனுசரிச்சு உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் மக்கள் தொகை அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு அவங்க இந்த தினத்தை அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க.
1: சர்வதேச மக்கள் தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மெரினா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: தொடர்ந்து கேட்கலாம் திரைக்கானம் பாடல் இடம்பெறுகிறது. பிரியமான தோழி திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். பாடலை பாடுகிறார்கள் மகாலட்சுமி மற்றும் குழுவினர்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
2: இந்தியாவிலே பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய சட்டங்களை ஒத்து இருக்கக்கூடிய இந்த சட்டங்களை அவர்கள் அப்போது தங்களுடைய காலனி ஆதிக்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலனி ஆதிக்கத்தினாலே இதனை செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். சட்ட நிர்ணயமாக அதனை இந்திய பாராளுமன்றத்திலேயும் அவர்கள் அப்போது அறிமுகப்படுத்தி அதனையே நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆக இப்படி கொண்டுவரப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்திலே பல்வேறு பிரிவுகள் தற்போது காலத்திற்கு ஏற்ப நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதாவது இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்திலே மிக வேகமாக முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நடைமுறையிலே உள்ளது. ஆக காலகட்டத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு சட்டங்களிலும் மாற்றங்கள் என்று செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையின் காரணமாக இந்திய தண்டனை சட்டத்திலே பல்வேறு பிரிவுகளை மாற்றி அமைத்தும் இந்திய தண்டனை சட்டம் என்பதே அதிலே இருக்கின்ற பல்வேறு அம்சங்கள் தற்போதைய நடைமுறைக்கு தேவையில்லை என்று அரசாங்கம் கருதிய காரணத்தினாலும் தற்போது 2023 July 1 முதல் இதனை வடிவமைத்து அதற்கு பின்னர் July 1, 2024 முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. July 1, 2023 இதனை BNS என்று சொல்லப்படுகின்ற பாரதிய நியாய சந்நிகிதா என்கின்ற இந்த சட்டத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் 2024 மட்டும்தான் இதனை செயல்படுத்த முடிந்தது. அதற்கு காரணம் அதனை நாடாளுமன்றத்திலே மேலவை மற்றும் மக்களவையிலே அது முழு அறுதி பெரும்பான்மை பெற வேண்டும், அவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே அது தள்ளிப்போன காரணத்தினாலே ஒரு வருடத்திற்கு பின்னால் 2024 இந்த BNS என்று சொல்லப்படுகின்ற பாரதிய நியாய சந்நிதா சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஆக இந்த சட்டத்திலே பல்வேறு பிரிவுகள் இந்திய தண்டனை சட்டத்தை ஒத்து இருந்தாலும் கூட தற்கால நடைமுறைக்கு ஏற்ப நிறைய பிரிவுகள் இதிலே நீக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய தண்டனை சட்டத்திலே IPC-யில் மொத்தம் 511 பிரிவுகள் இருந்தது. அந்த 511 பிரிவுகளிலே BNS என்று சொல்லப்படுகின்ற பாரதிய நியாய சந்நிதா 358 பிரிவுகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. பல பிரிவுகள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது அல்லது நீக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பல சட்டங்கள் பிரிட்டிஷாருடைய ஆட்சிக்கு ஏற்ப அவர்கள் தங்களுக்கு வசதியாக ஏற்படுத்திக் கொண்டிருந்த சட்டங்கள், அந்த சட்டங்கள் தற்போது நடைமுறையிலே தேவையில்லை என்று கருதிய காரணத்தினாலே அந்த சட்டங்களை எல்லாம் நீக்கிவிட்டு பல்வேறு சட்டங்களை தற்போது உட்புகுத்தி ஆக BNS ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற பாரதிய நியாய சந்நிதா 358 பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு சட்டமாக இன்றைக்கு செயல்முறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆக இன்றைக்கு நீதிமன்றங்களிலே BNS என்கின்ற சட்டத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்களுடைய ஆட்சி காலத்திலே ஏற்படுத்தப்பட்டிருந்த சட்டங்களை அவர்கள் தங்களுக்கு முற்றிலுமாக ஏற்ப வடிவமைத்திருந்தார்கள். அது காலனித்துவ முத்திரையோடு இருந்தது. பல இடங்களிலே அந்த சட்டத்திலே சொல்லப்படுகின்ற கருத்து பிரைவசி கவுன்சில் என்றும் பிரிட்டிஷ் என்றும் பல்வேறு வார்த்தைகள் அங்கே இருக்கின்றது. ஆக பிரிட்டிஷ் எம்பரர் மற்றும்
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
3: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின்போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா ஏஐ திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கிடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினை

0: எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக இரண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு ஃபட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி தில்லி பட்டின்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்த என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்படவுள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுஹா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு ஒன்னனுஹா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நேரம் 7:25 நேர்களினை கேட்டு ரசிக்கலாம். குட் மார்னிங் நீலகிரி. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக ஒரு அருமையான சிந்தனை துளியோட நிகழ்ச்சியை துவங்கிடலாம். பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை, புதிய பாதை தானாக உண்டாகும் அப்படின்ற சிந்தனை துளியோட நிகழ்ச்சியில் உங்க கூட இணைகிறது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான முதல் பாடலை கேட்டு ரசிக்கலாம். காந்தி டாக்ஸ் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹமான் இசைமேட்டில் UTFM 101.8 ஸ்டேடியூன்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்று உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அசுர வேகத்தில் அதிகரித்து வரும் உலக மக்கள் தொகையினால் ஏற்படும் சவால்கள் மற்றும் சுற்றுச்சூழல் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் சபையால் 1989 இந்த தினம் தொடங்கப்பட்டது. 1987 ஜூலை 11 அன்று உலக மக்கள் தொகை 500 கோடியை எட்டிய வரலாற்று நிகழ்வின் அடிப்படையில் இத்தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. பாலின சமத்துவம், குடும்ப கட்டுப்பாடு, மனித உரிமைகள் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப அனைவருக்கும் தடையற்ற கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய அவசியத்தை இந்நாள் வலியுறுத்துகிறது. திட்டமிடப்பட்ட குடும்ப அமைப்பும் சமமான வளப்பகிர்வும் மட்டுமே ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். வளமான எதிர்காலத்தையும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க

ஆஃப்டர் 14 இயர்ஸ், 2014 பிறகாக 2026 ஜூன் மாதம் தான் வந்து எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாகாத ஒரு மந்த் அண்ட் இயராக வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே போல் கிளைமேட்டிக் சேஞ்சை பற்றி நம்ம பேசும்போது இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மழை அந்த ஏற்பட்டதுனால நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா. நம்ம வெளியில் போகும்போது கேரி பண்ண வேண்டிய நம்ம ரெயின் கோட்ஸாக இருக்கட்டும், அதே போல் நம்ம ஹெல்த்தை நம்ம வந்து கொஞ்சம் வார்மாக வைத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவையான ஸ்வெட்டர்ஸாக, அதே மாதிரி வார்மாக வைத்துக்கொள்ளக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் அண்ட் கிளாத்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மிகவும் நல்லது. அதே போல் இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெஹிக்கிளில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்பீட்ஸை வந்து முடிஞ்சளவு நம்ம கரெக்டாக வச்சுக்கிறது அப்படின்றது இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம கிளைம் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லோவர் கியர்ஸில் நம்ம வந்து இறங்கி செல்வது, நம்ம கிளைம் டவுன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் சரி எதிர்த்தாப்பில் வரக்கூடிய வாகனங்களுக்குமே அது வந்து மிகப்பெரிய ஒரு சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது மற்றும் ஒரு தகவல். அதுபோல் மேகமூட்டம் மற்றும் பனிமூட்டம் வந்து ஏற்படும் இல்லையா. நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் அந்த பனிமூட்டம் வந்து காணப்படும். நிறைய பேர் இந்த ஹசார்ட் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து அவங்களுடைய அந்த சேஃப்டி லைட்ஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த வே வந்து கிளியராக தெரியும், பட் ஒரு சிலருக்கு வந்து ரூட்ஸ் வந்து ப்ராப்பராக தெரியாது. ஸோ எதிர்த்தாப்பில் வர வாகனங்கள் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப கிளியராக இல்லாததுனால நமக்கு தேவையற்ற விபத்துகள் ஏற்படுறதுக்கான ரீசன்ஸ் வந்து நிச்சயமாகவே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு நம்ம எப்படி ஸ்லோ டவுன் ஸ்பீட்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பனிமூட்டம் மற்றும் புகைமூட்டம் ஏற்படும் பொழுது முடிஞ்ச அளவு சேஃபான ஒரு இடத்துல வாகனத்தை நிறுத்திட்டு அதற்கு பிறகு ஒரு 10 or 15 minutes அல்லது கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுடைய வாகனங்களை நம்ம எடுத்து செல்வது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை பார்க்கலாம். எஸ்பெஷலி ஹில் ஸ்டேஷனில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதோடு சேர்ந்துங்க இந்த மாதிரியான பைக் சார்ந்த விஷயங்கள், டிரைவிங் சார்ந்த விஷயங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு புதிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, 18 வயது நிறைவடையாத சிறார்கள் வந்து கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை வந்து ஓட்டவே கூடாது. அப்படி வந்து ஒரு வேளை ஓட்டுவது வந்து தெரியப்பட்டது அப்படின்னா 25,000 ரூபாய் அபராதமும், அதே போல் அவங்களுடைய வாகனத்தினுடைய பதிவு சான்றிதழ் ஆர்சியும் வந்து ரத்து செய்யப்படும். அதே போல் ஓட்டக்கூடிய அந்த சிறார்களுக்கு வந்து 25 வயதாகும் வரை ஓட்டுநர் உரிமமும் வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ ரோட்லலாம் பார்ப்போம், அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களே உட்காந்து ஹேண்டில் பாரோட பிடிச்சிட்டு நம்ம வண்டிகள் வாகனம் வந்து கற்றுக் கொடுக்கறத பார்ப்போம். ஆனால் அந்த சரியான வயது பூர்த்தி அடையும் வரை வந்து நம்ம வாகனத்தை கொடுக்காமல் இருக்கிறது வந்து மிகவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அற்புதமான பாடல் வருது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில் பாடல் வருது. ஸ்டேட் ஒன் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு.
1: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
0: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
1: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
0: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
2: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

2026 ஃபிஃபா உலகக்கோப்பை. ஃபிஃபா கால்பந்து 2026 ரவுண்ட் ஆஃப் 16 எந்தெந்த டீம் யார் யார் கூட விளையாண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கனடா மற்றும் மொராக்கோ அணிகள் விளையாண்ட மேட்ச்ல கனடா அணி மொராக்கோ அணிக்கிட்ட 3 கோல் வாங்கி தோத்துருக்காங்க. மொராக்கோ அணிக்காக ஏ அவுனியா 50 மற்றும் 82 நிமிடத்திலும், எஸ் ரஹீமி 90+8 ஸ்டாப்பேஜ் டைம்ல அவருடைய கோல் பதிவு பண்ணி 0-3 என்ற நிலையில மொராக்கோ அணிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச்ல பாராகுவே மற்றும் பிரான்ஸ் விளையாண்டாங்க. இந்த மேட்ச்ல பிரான்ஸ் அணி 1-0 என்ற கோல் கணக்குல வெற்றி பெற்றிருக்காங்க. பிரான்ஸோடைய நட்சத்திர வீரர் கேலியன் எம்பாப்பே 70வது நிமிஷத்துல கோல் அடிச்சு பிரான்ஸுக்கான வெற்றியை தேடி தந்தாரு. அதுக்கடுத்து நடந்த ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச்ல யுஎஸ்ஏ மற்றும் பெல்ஜியம் அணிகள் மோதின. இந்த வருடம் ஹோஸ்ட் பண்ணிருக்க யுஎஸ்ஏ அணி நிச்சயம் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில பெல்ஜியம் கிட்ட அவங்க 4 கோல் வாங்கி தோத்திருக்காங்க. யுஎஸ்ஏ அணிக்காக 31வது நிமிஷத்துல டில்மன் 1 கோல் அடித்தார். பெல்ஜியமுக்காக டி கெல்ரே 9 மற்றும் 33வது நிமிஷத்துல கோல் அடிச்சாங்க. அதுக்கடுத்து வெனாக்கின் 57வது நிமிஷத்துலயும் லுகாக்கோ 90+3 ஸ்டாப்பேஜ் டைம்ல 1 கோல் அடித்து பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்குல வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட போர்ச்சுகல் அணி மற்றும் ஸ்பெயின் அணிகள் விளையாண்டாங்க. ஃபிஃபா உலகக்கோப்பையோடைய ஃபைனல்ஸ் மாதிரியே இந்த மேட்ச் இருந்தது. இந்த மேட்ச் கிறிஸ்டியானோ ரொனால்டோடைய கடைசி உலகக்கோப்பை இந்த உலகக்கோப்பை தான். இந்த மேட்ச்ல எப்படியாவது வெற்றி பெற்று அடுத்தது குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு நுழையணும்னு சொல்லி போர்ச்சுகல் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்களுடைய பேட் லக், ஸ்பெயின் அணியோடைய மெரினோ 90+1 ஸ்டாப்பேஜ் டைம்ல 1 கோல் அடிச்சதால ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று அவங்க குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. இந்த உலகக்கோப்பை ரவுண்ட் ஆஃப் 16 கிறிஸ்டியானோ ரொனால்டோ கனவு தகர்ந்தது. அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 பிரேசில் மற்றும் நார்வே அணிகள் விளையாண்டாங்க. பிரேசிலுக்கு இந்த மேட்ச் ரொம்ப ஈஸியா இருக்கும், பிரேசில் குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு ஈஸியா நுழைஞ்சிருவாங்கன்னு எதிர்பார்த்த மேட்சை வந்து மேட்சே ஃபுல்லா ட்விஸ்ட் ஆகி பிரேசில் 1 கோல் அடிக்க நார்வே அணி 2 கோல் அடிச்சு பிரேசில ரவுண்ட் ஆஃப் 16 இருந்து வெளியேற்றிருக்காங்க. பிரேசிலுடைய நட்சத்திர நாயகனான நெய்மார் அவருடைய உலகக்கோப்பை கனவும் தகர்ந்தது. பிரேசிலுக்கு 90+10 ஸ்டாப்பேஜ் டைம்ல ஒரு பெனால்ட்டி வாய்ப்பு கிடைக்க அந்த பெனால்ட்டியை நெய்மார் அடிச்சு உலகக்கோப்பையிலிருந்து விடை பெற்றார். நார்வே அணியோடைய நட்சத்திர நாயகனான எரிக் ஹாலாண்ட் 79வது நிமிஷத்திலும் மற்றும் 90வது நிமிஷத்திலும் ஒரு கோல் அடிக்க நார்வே அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 மெக்சிகோ மற்றும் இங்கிலாந்து அணிகள் விளையாண்டாங்க. இந்த மேட்ச்ல இங்கிலாந்து அணி 3 கோல் அடிச்சிருக்காங்க, மெக்சிகோ 2 கோல் அடிச்சிருக்காங்க. மெக்சிகோக்காக கொனனிஸ் 42வது நிமிஷத்திலையும் 69வது நிமிஷம் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி ஜிமினஸ் 1 கோல் அடிச்சு மெக்சிகோ 2 கோல் அடிச்சிருக்காங்க. இங்கிலாந்து அணிக்காக பெல்லிங்காம் 36வது நிமிஷத்திலையும் 38வது நிமிஷத்திலையும் கோல் அடிக்க ஹாரி கெயின் 60வது நிமிஷத்துல பெனால்டி மூலமா 1 கோல் அடித்து இங்கிலாந்து அணி 3-2 என்ற கணக்குல வெற்றி பெற்று குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. அதற்கு அடுத்ததாக ரவுண்ட் ஆஃப் 16 சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா அணிகள் விளையாண்டாங்க. இந்த மேட்ச் ஃபுல் மேட்சும் 0-0 என்ற லெவல்லே போய் பெனால்டி மூலமா யார் அந்த வெற்றியாளர் நிர்ணயிக்கும் போது சுவிட்சர்லாந்து அணி 5 பெனால்ட்டியில 4 கோல் அடிச்சிருக்காங்க. கொலம்பியா அணி 5 பெனால்ட்டியில 3 கோல் அடிச்சதுனால சுவிட்சர்லாந்து அணி 4-3 என்ற பெனால்டி மூலமா குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. இறுதியான ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச்ல அர்ஜென்டினா மற்றும் எஜிப்த் அணி விளையாண்டாங்க. இந்த மேட்ச்ல அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்குல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்சோடைய 75வது நிமிஷம் வரைக்கும் எஜிப்த் அணி 2-0 முன்னிலையில இருந்தாங்க. அர்ஜென்டினாவுடைய அணி வீரர்கள் அதற்கு அப்புறமா 79, 83 மற்றும் 90வது நிமிஷத்துல கோல் அடிச்சு 3-2 என்ற கணக்குல வெற்றி பெற்று குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க.

பிரதீப் குமார் மற்றும் குழுவினர் பாடிய அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:54 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரிஸ் பல அற்புதமான தகவல் கூட நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம், அருமையான பாடல்களும் கேட்டுட்டே இருக்கோம். அந்த வரிசையில் உங்களுக்கான அடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பாக வந்து Group 1 தேர்வுக்கான தேர்வு டேட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. Group 1 தேர்வு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29 July 2026 அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான முதல் நிலை தேர்வு அப்படின்றது வந்து செப்டம்பர் 6 வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றின மேலும் தகவல்களுக்கு https://www.tnpsc.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் மேலும் தகவல்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த பகுதியாக வருது அறிவோம் பகிர்வோம்.

0: அறிவோம் பகிர்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் உயிர்மை எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை குறித்து தமிழ் ஆசிரியை ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் கருத்துக்களை கேட்கலாம்.
1: உயிர்மை எழுத்துக்கள் கா, ngா, ஷா, நா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. உயிர்மை எழுத்துக்கள் என்பது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் இணைந்து பிறப்பது உயிர்மை எழுத்துக்கள். இக்கு கூட்டல் ஆ கா, இங்கு கூட்டல் ஆ ngா, இச்சு கூட்டல் ஆ சா, இஞ்சு கூட்டல் ஆ ஞா, இட்டு கூட்டல் ஆ டா, இன்னு கூட்டல் ஆ நா, இத்து கூட்டல் ஆ தா, இந்து கூட்டல் ஆ ஞா, இப்பு கூட்டல் ஆ பா, இம்மு கூட்டல் ஆ மா, இய கூட்டல் ஆ யா, இரு கூட்டல் ஆ ரா, இல்லு கூட்டல் ஆ லா, இவ்வு கூட்டல் ஆ வா, இல்லு கூட்டல் ஆ லா, இல்லு கூட்டல் ஆ லா, இற்று கூட்டல் ஆ ரா, இன்னு கூட்டல் ஆ நா. உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. வல்லின எழுத்துக்கள் இக், இச், இட், இத், இப், இர். இவை பிறக்கும் இடம் மார்பு. மெல்லின எழுத்துக்கள் இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன். இவை பிறக்கும் இடம் மூக்கு. இடையின எழுத்துக்கள் இ, இர், இல், இவ், இல், இல். இவை பிறக்கும் இடம் கழுத்து. ஆயுத எழுத்து தலை. வல்லினம் என்பது இக், இச், இட், இத், இப், இர். மெல்லினம் என்பது இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன். இடையினம் என்பது இ, இர், இல், இவ், இல், இல். ஒரு மெய்யெழுத்துடன் ஒரு உயிரெழுத்து சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்து. இக்கெனும் மெய்யும் ஆ என்னும் உயிரும் சேர்வதால் கா என்னும் உயிர்மை பிறக்கின்றது. உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் சேர்வதால் மொத்தம் 216 உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றது. மயங்கொழிகள் மேலுள்ள மனம், மனம் மேலுள்ள இரண்டு சொற்களையும் கவனியுங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போல் ஒலிக்கின்றன. ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். நா, நா, நா, லா, ரா, லா, ரா, ரா ஆகிய எட்டு மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். நா, நா, நா எழுத்துக்கள். நா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றது. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நா, நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இந்த இணை எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம் என்றும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபாடும் என்பதை உணர்க. வானம் வெடி, வானம் ஆகாயம், பனி வேலை, பனி குளிர்ச்சி. லா, லா, லா, லா எழுத்துக்கள். லா, நாவின் மேல்பற்களின் அடிப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். லா, நாவின் மேலன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். லா, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லா தமிழுக்கு உரித்தான சிறப்பு ஒலி, எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். பொருள் வேறுபாடு உணர்க. விலை பொருளின் மதிப்பு. விலை உண்டாக்குதல். விழை விரும்பு. இலை செடியின் இலை. இலை மெலிந்து போதல். இழை நூல் இலை. ரா, ரா எழுத்துக்கள். ரா, நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இஃது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். ரா, நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். மேற்காணும் மயங்கொலிகளை சரியாக உச்சரிக்காவிட்டால் கேட்பவர் தவறாக பொருள் கொள்ளும் நிலை ஏற்படும். சார்பெழுத்துக்கள். ஆயுத எழுத்து வாய் திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. எழுத்தும் அதன் வகைகளும். தமிழ் இலக்கண நூல்களில் எழுத்து என்ற சொல் மொழியில் வழங்கும் ஒலிகளை குறிக்கவும் அவ்வொலிகளுக்குரிய வரிவடிவத்தை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வகையில் ஆ என்ற எழுத்து ஒலிவடிவம் வரிவடிவம் இரண்டையும் குறித்து நிற்கின்றது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒலிவடிவம் வரிவடிவம் இரண்டும் உண்டு. ஒலிவடிவம் என்பது எழுத்தை உச்சரிக்கும் போது எழும் ஒலியையும், வரிவடிவம் என்பது ஒரு எழுத்தின் எழுதப்படும் வடிவத்தையும் குறிக்கும். தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து என இரண்டாக வகைப்படுத்துவர். முதலெழுத்து என்பது தமிழ் மொழியில் வழங்கும் அடிப்படையான ஒலிகளையும் அவற்றின் வரிவடிவங்களையும் குறிக்கும். அவ்வகையில் உயிர் என்பது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, முதலெழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்து என்பது மொழிக்கு அடிப்படையான ஒலிகளை குறிக்காது. இரண்டு ஒலிகளை குறிக்கும் உயிர்மெய் எழுத்துக்களையும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நீண்டோ குறுகியோ ஒலிக்கும் எழுத்துக்களையும் குறிக்கும்.
0: அறிவோம் பகிர்வோம். ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. நேயர்கள், இதுவரை உயிர்மெய் எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டீர்கள்.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
1: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
0: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

வெல்கம் பேக் அன்புலங்களே. 8:08 ஆயாச்சு. ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் வந்து நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்தை நெருங்கிட்டே இருக்கோம். நிறைவாக மற்றும் ஒரு முக்கியமான தகவல், இன்றைக்கி வந்து மக்கள் தொகை தினம் வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி மற்றும் ஒரு முக்கியமான தினமாக வந்து வேர்ல்டு பென்சோடயாசபைன் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு மற்றும் ஒரு தினத்தை கூட அனுசரிக்கிறாங்க. இது என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தூக்கமின்மை மற்றும் டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரியான காரணங்களுக்காக நம்ம மெடிக்கேஷன்ஸ், மருந்துகள் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்னால, மருந்துகள் எடுத்துக்கொள்வதனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அதை நம்ம முற்றிலும் தவிர்க்கணும், ஆரோக்கியத்திற்கு ஏதுவாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தக்கூடிய தினமாக இந்த வேர்ல்டு பென்சோடயாசபைன் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லி இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுது. பொதுவாகவே தூக்கமின்மை அப்படின்னு சொல்லி எடுத்தாலே ஒரு டேப்லெட் எடுக்கிறது, அல்லது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி இந்த மாதிரி டிப்ரெஷன் அப்படின்னாலே ஒரு டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு தெரியாத பல உபாதைகள், உடல் ரீதியான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு உருவாகுது. அந்த விஷயத்தை வந்து நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி நம்ம முடிஞ்ச அளவு சோஷியல் கான்டாக்ட்ஸோடு நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகளை வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட வந்து பேசணும். நேச்சுரலான விஷயங்கள் மூலமாக நம்ம சொல்யூஷன்ஸை தேடணும் அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த தினத்தை வந்து வலியுறுத்தி இந்த அவேர்னஸ் டே வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்ற இந்த தகவல் வந்து சொல்லிடலாம். அதே போல் நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், அதே போல் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான மருந்துகள் ஒருவேளை எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆலோசனைகள் வந்து நம்ம கொடுக்கலாம். என்னென்ன மாதிரியான ரிஸ்கெல்லாம் வந்து ஏற்படுது அப்படின்ற விஷயத்தை கூட நம்ம வந்து அறிவுறுத்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து சோஷியல் ஷேரிங், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைகள் வந்து வெளிப்படையாக ரொம்பவும் நம்பக்கூடிய ஒருத்தர்கிட்ட வந்து இந்த பிரச்சனைகள், நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து சொன்னாலே வந்து நிறைய ஹெல்த் ரீதியான விஷயங்களும் இந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அற்புதமான ஒரு தகவலோட நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அற்புதமான பாடல் வருது. இட்லி கடை திரைப்படத்திற்காக தனுஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடியது, தனுஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடியது ஜிவி பிரகாஷ் குமரன் இசைமேட்டில்.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலுடன் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. சில நொடிகளில் தொடர்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. நேரில் மீண்டும் உங்களை 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியின் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: ட்ரைடம் பீட்ஸ்ல அடுத்த பாடல் வருது 2.0 திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் சாஷா திருப்பதி இணைந்து பாடியது ஏ ராமானன் இசையமைப்பில்.

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர்த்து தலையில் ஏத்தி வச்சு.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9 மணி. நேரில் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். பல அற்புதமான திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்க ரெடியா இருங்க அன்புள்ள நேர்களே. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக இந்த நிகழ்ச்சியை கேட்கும் அன்புள்ளங்கள் உங்களையும் வரவேற்கிறோம். ஸோ மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அற்புதமான பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம். சித்ரா மற்றும் குழுவினர் பாடியது புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக. இளையராஜாவின் இசைமிட்டல் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. ஸ்டே டியூன்ட்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 9:10 ஆயாச்சு. நேர்களினை கேட்கலாம்.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
4: ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல. இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன், திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க. கார் திருடேன், சைக்கிள் திருடேன், முகமூடி திருடேன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடன். அதாவது பகல் திருடன், ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களே என்ன? கள்ளுவர்கள் நான்கு வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையான். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையான். இதை தவிர இன்னொரு ரெண்டு வகை திருட்டு உண்டு. அது என்னென்னா, ஆண்டவன்கிட்ட இருந்து நாம் திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா நம்மகிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் இது ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறது இல்லையா. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கள்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கள்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க. இவங்கள வந்து திருத்தி போடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுறாங்க பாருங்கள், அவங்க தான் ரெண்டாவது வகை. மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு, இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மகிட்டே இருந்து திருடுறது. அது எப்படி? ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறாங்க, அது சரி. அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்கிறது? இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான். நம்மளை மாதிரியே கை காலு மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்டே இருந்து திருடினது தானே. அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல், அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார், இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார். நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான். கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம், ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா, உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு அவன். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துடுற அப்படின்னாரான் அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு அவன்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: 9:15 ஆயாச்சு. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்கறதுக்கு முன்னாடி, ரெயின் கிளைமேட், அதாவது மழை வந்து நிறைய இடங்களில் பேஞ்சிட்ருக்கிறதுனால வாகன ஓட்டிகளாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப காஷியஸாக நம்மளுடைய வேகம் அதிகமாக சாலைகளில் வேகம் எடுக்காமல் மிதமான வேகத்தில் போகிறது அப்படின்றது மிகவும் பாதுகாப்பான ஒன்று. அதே போல் ஹெல்மெட் கட்டாயம் வந்து அணியணும். அதே போல் 4 சக்கர வாகன ஓட்டிகளாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சீட் பெல்ட் வந்து அணியிறது மிக முக்கியமான விஷயம். அதே போல் இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன் அதே மாதிரி தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து லோவரான கியர்ஸில் லோவரான ஸ்பீட்ஸில் வந்து போகிறது நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்றைய உலகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கத்திரிக்காய் 48 ரூபாய், வெண்டைக்காய் 53 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 22, தக்காளி ஆப்பிள் ரகம் 26, அவரை 75, புடலங்காய் 35, பீர்க்கங்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 60, கொத்தவரை 40, பூசணிக்காய் 20 ரூபாய், அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 50 முதல் 55 ரூபாய், சின்ன வெங்காயம் 65, பெரிய வெங்காயம் 43, பொரியல் தட்டை 40, முருங்கைக்காய் 75, தேங்காய் 50, மாங்காய் 35, வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40, கருணைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 40, சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 முதல் 55 ரூபாய், மேரக்காய் 25, முள்ளங்கி 30 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது.

தொடர்ந்து முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 50 ரூபாய், பீட்ரூட் 50 முதல் 55, நூல்கோல் 45 ரூபாய், டர்னிப் 35, முட்டைகோஸ் 35 ரூபாய், காலிஃபிளவர் 45, பட்டாணி 150, வெள்ளைப்பூண்டு 210, இஞ்சி 220 ரூபாய், கரி பீன்ஸ் 60 ரூபாய், புஷ் பீன்ஸ் 70 முதல் 80 ரூபாய், டபுள் பீன்ஸ் 100 ரூபாய், ஊட்டி அவரை 120 முதல் 130 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது.

0: தொடர்ந்து குடை மிளகாய் 80 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், பிரக்கோலி 110 ரூபாய், கருவேற்பிலை 40 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய், அகத்தைக்கீரை, தண்டுக்கீரை, சுகுட்டைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாகு, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை இவற்றின் விலை 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 95, வெள்ளரிக்காய் 40, மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலும்புச்சம்பழம் 70, கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 45, மாதுளம்பழம் 210, திராட்சை 100 முதல் 200 ரூபாய், மாம்பழம் 100 முதல் 200, வாழைப்பழ வகைகள் பூவன் 50, ரஸ்தாளி 60, மோரிஸ் 45, நேந்திரன் 45, செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 240, ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 110, அன்னாசி பழம் 90 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் இதுவரை இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்டீர்கள். நேர்களே, நமது உணவில் தேவையான அளவு உப்பு, சர்க்கரை மற்றும் எண்ணெய் சேர்த்துக் கொள்வது நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

ரெட்ரோராங்கல் நிகழ்ச்சியை வந்து கேட்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்க, அதே மாதிரி ஒரு சிலர் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ என்னுடைய ஒரு நல்ல ஒரு ஞாபகமான மெமரி என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் கூடலாம் அந்த காரில் காலையில் இந்த ஆஃபீஸ் கம்யூட்லாம் பண்ணுவாங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரியான ஜேர்னி இருக்கும். சில நேரத்தில் டிராஃபிக்லாம் கடந்து போகும்போது நிறைய பாடல்கள்லாம் வந்து கேட்டுட்டு போவோம். அப்போ அந்த பாடல்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். இப்போ இந்த மாதிரியான வரிகளோட சூப்பராக இசையமைச்சிருக்காங்கல்ல, இந்த பாடலை இந்த பாடல்களோலாம் வச்சு பாட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். என்ன தான் ஆஃபீஸோட ஒரு டென்ஷன் நமக்கு இருந்தாலும் நண்பர்களோட நம்ம 2 நிமிஷம் பேசிட்டு போகிறோம் இல்லையா, அந்த பாடலை பற்றியோ அல்லது அந்த டே பற்றியோ பேசுகிற அந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி இந்த டே வந்து ஸ்பெஷலாக மாற்றக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இந்த நிகழ்ச்சியை சொல்லலாம். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் பல அற்புதமான சூப்பரான பாடல்கள் வருது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருது மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. ஸ்டேட்யூன் இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நாணயராஜா நாணயம் மந்திரி திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் வாலியினுடைய பாடல் வரிகளில் கேட்டோம். அதை ஒரு சில பாடல்கள் கேட்டால் அப்படியே ஒரு உற்சாகம் வரும், அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாடல் தான் அது. 9:30 ஆயாச்சு. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோராகங்கள்.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
2: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
2: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
1: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
2: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
2: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
0: நேர்களை நினைவூட்டுகிறோம். இன்று காலை 11:00 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம பேச போற தலைப்பு, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றது தனி குடும்பமா கூட்டு குடும்பமா அப்படின்ற இந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று காலை 11:00 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்து பேக் டு பேக் தொடர்ந்து 2 பாட்டு. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.
3: மேகங்கருக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
4: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
5: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
4: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் சித்ரான் இந்த பாடிய பாடலை கேட்டோம். கங்கை அமரனோட இசையில வைரமுத்தோட பாடல் வரிகள்ல பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:45. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள், உங்கள் ஊட்டி FM 101.8.

0: தொடரும் பாடல் ஊர்காவலர் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுரனும் சித்ரா இணைந்து பாடியது சங்கர் கணேஷ் அவருடைய இசையமைப்பு.
1: ஊரெல்லாம் தம்பட்டம் கொட்டுரா, மச்சானுக்கும் மணப்பொண்ணுக்கும்

9:55 நிமிஷம் ஆயாச்சு. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்குறதுக்காக அறிவிப்பாளர் நண்பு தோழன் கார்த்திக் வந்து காத்திருக்காரு. மீண்டும் உங்களை 11 மணிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நண்பர்களே. இப்போ அருமையான ஒரு பாடல் வருது, உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திற்காக பாடல். ஸ்டே டியூன்ட்.

இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் ஆகியோர் பாடிய பாடல் கேட்டீங்க. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 10 மணி. 80s 90s ஹிட்ஸில் வந்த சூப்பரான பாடல்களை கேட்டு மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது. தொடர்ந்து கேளுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்திலிருந்து ஒழித்து தந்த பாடல். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள். 80s, 90s and 2000 வந்த இனிமையான பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. 10:10 ஆகிட்டு இருக்கிற ஊட்டிஎஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் சூப்பரான பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் அதிகரிக்கும் மக்கள் தொகையின் தாக்கங்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. 1987 உலக மக்கள் தொகை 5 பில்லியனை அடைந்ததை ஒட்டி 1989 ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் இந்த நாளை அறிவித்தது. அதிகமான மக்கள் தொகை வளங்கள் குறைவடைய வறுமை, சுகாதாரம் மற்றும் கல்வியில் தடைகள் ஏற்படுத்தும் என்பதால் இந்நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நிலைத்த வளர்ச்சியை அடைவது என்பதே இந்நாளின் நோக்கம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவோம். மக்கள் தொகை சமநிலையே வள நாட்டின் அடிப்படை.

வீரா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சுரன்லதா ஆகியோர் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்தீங்க. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, இணைந்திருங்கள் நேர்களே.

எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா ஆகியோர் குரலில் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடல். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

இளையராஜாவின் இசையமைப்பில் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க ஒரு பாடல், சூப்பரான பாடல். நேரிலே இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள். ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகுளித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிக்காத சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவது

0: ஆமா.
1: ஓகே, அம்மா என்ன சூப்பரா செய்வாங்க?
0: பிரியாணி,
1: சிக்கன் பிரியாணியா? ஓகே, எவ்வளவு சாப்பிடுவீங்க நீங்க?
0: நிறைய
1: நிறைய சாப்பிடுவீங்களா? சிக்கன் பிரியாணிக்கு என்ன சைட் டிஷ் கொடுப்பாங்க?
0: வெங்காய தயிர்.
1: வெங்காய தயிர் நல்லா இருக்குமா சாப்பிட?
0: நல்லா இருக்கும்.
1: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தம்பி, நானு.
1: அப்பா கூட வெளியெல்லாம் போவீங்களா நீங்க?
0: ஆமா மேம்.
1: எங்க கூட்டிட்டு போவாங்க டாடி உங்களை?
0: பொம்மை வாங்க, ஷாப்பிங் பண்ண.
1: ஷாப்பிங் போனா என்ன வாங்குவீங்க நீங்க?
0: பிஸ்கட், சிப்ஸ்.
1: அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமா மேம்.
1: தம்பி என்ன பண்றாங்க?
0: தம்பி இப்ப ஸ்கூல்ல இருப்பான்.
1: ஸ்கூல்ல இருக்காங்களா? தம்பி என்ன கிளாஸ் படிக்கிறாங்க?
0: தம்பி வந்து கேஜி.
1: கேஜி படிக்கிறாங்களா? ஓகே ஓகே, சூப்பர். சரி, நீங்க டிவில பாப்பீங்களா நிறைய?
0: ஆமா மேம்.
1: என்ன பாப்பீங்க டிவில?
0: ஜிகன் சார்க்கோ, லிட்டில் சிங்கம், மோட்டு பட்லு,
1: இதெல்லாம் நிறைய பாப்பீங்களா? ஓகே, படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்கா வீட்டுல?
0: இருக்கு.
1: உங்களுக்கு பாட்டுலாம் பாட தெரியுமா?
0: தெரியும் மேம்.
1: என்ன பாட்டு பாடுவீங்க? சினிமா பாட்டுல பாடுவீங்களா?
0: ஆமா.
1: எங்க ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
0: ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே, மனச வாலிக்க கொஞ்சுகமே, அடி ரஞ்சிதமே ரஞ்சிகமே, உன மணக்க வாரிக்க கொஞ்சுகமே, அது ரஞ்சிதமே ரஞ்சிகமே, உன மனச வாரிக்க கொஞ்சமே, ஒத்தரி ஒத்தரி ஒத்தரி வச்சா சொஞ்சுகமே சொஞ்சுகமே.

0: சொஞ்சுகமே சொஞ்சுகமே.
1: ஓகே ஓகே, சூப்பரா பாடுனீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க?
0: சினிமால போய் பாத்து.
1: சினிமால பார்த்த உடனே கத்துக்கிட்டீங்களா? யார் நடிச்சிருக்கா இந்த படத்துல?
0: விஜய்.
1: விஜய் உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப? ஆமா சொல்லணும்.
0: ஆமா.
1: என்ன பிடிக்கும் விஜய் கிட்ட உங்களுக்கு?
0: விஜயோட வண்டி, அப்புறம் விஜயோட ஸ்விம்மிங் பூல்.
1: அதெல்லாம் பிடிக்குமா? சினிமால அதெல்லாம் வருமா? பாத்திருக்கீங்களா? ஓகே ஓகே. காமெடி எல்லாம் பாப்பீங்களா?
0: பாப்பேன்.
1: யாரோட காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: ராஜ் ஜோக்.
1: அப்படியா, சரி ஓகே. உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கா?
0: இருக்கு.
1: என்ன இருக்கு உங்க வீட்டுல?
0: ஜாக்கி.
1: ஜாக்கி நாய்க்குட்டியா?
0: இல்ல மேம், நாய்.
1: நாயா?
0: ஜிம்மி. ஜிம்மி நாய்.
1: ஜிம்மியா? ஓகே ஓகே. அது கூட நீங்க விளையாடுவீங்களா?
0: விளையாடுவேன்.
1: எப்படி அதை பாத்துப்பீங்க நீங்க வீட்டுல?
0: பொம்மை எல்லாம் குடுத்து விளாண்டு, சாப்பாடு குடுத்து, தண்ணி குடுத்து,
1: இதெல்லாம் குடுத்து பாத்துப்பீங்களா?
0: ஆமா மேம்.
1: இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சொன்னீங்களே, நீங்க பெருசானா என்ன ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸா? எதனால போலீஸ் பிடிக்கும் உங்களுக்கு?
0: போலீஸ் சண்டை போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, கார்ல ஃபாஸ்டா போவாங்க.
1: அதனால உங்களுக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசையா? சினிமாலதான் நிறைய போலீஸ் எல்லாம் இவ்வளவு ஸ்பீடு. அப்புறம் அப்புறம் கலெக்டர் ஆகணுமா? போலீஸ் ஆகணுமா கலெக்டர் ஆகணுமா?
0: போலீஸ்.
1: போலீஸ் தான் பிடிச்சிருக்கா? ஏன்னா போலீஸ் வந்து நல்லா ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போவாங்களா?
0: ஆமா மேம்.
1: அதனாலயா? ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
0: பர்பிள்.
1: எதனால?

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: அலஸ்டர் ரிக்கி.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 15.
2: எந்த ஸ்கூல்?
3: கிருஷ்ணசிரியாட்டி சக்கரை ஸ்கூல்.
2: ஓகே ஓகே. உங்களுக்கு கேம்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
3: இருக்கு.
2: என்ன கேம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: டென்னிஸ்.
2: டென்னிஸ் நீங்க விளையாடுவீங்களா?
3: டென்னிஸ் ஸ்கூல்ல விளையாட விட மாட்டாங்க. வெறும் கிரிக்கெட் தான்.
2: கிரிக்கெட் தான் ஸ்கூல்ல விளையாடுவீங்க. டென்னிஸ் வந்து நீங்க தனியா கோச்சிங் போறீங்களா?
3: இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வரேன்.
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவீங்களா? ஈவினிங் டைம்ல, லீவ் டைம்ல டென்னிஸ் விளையாடுவீங்களா? அந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே. கிரிக்கெட் ஸ்கூல்ல விளையாடுவீங்களா?
3: கிரிக்கெட் ஸ்கூல்ல விளையாடுவேன்.
2: ஓகே. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எத்தனை பேர் வேணும்?
3: 11.
2: நீங்க எத்தனை பேர் விளையாடுவீங்க ஸ்கூல்ல?
3: நாங்க 11th விளையாடுவோம்.
2: கரெக்டா அந்த 11 பேர் வச்சுதான் விளையாடுவீங்களா? ஓகே ஓகேம்மா. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க அத்தை, மாமா, நானு.
2: அத்தை, மாமா, நீங்களா? நாய்க்குட்டி வளர்க்குறீங்களா? ஆஹா, ஓகே. உங்களுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்குமா? என்ன கலர் அது?
3: அது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ.
2: ஓகே. நாய்க்குட்டிக்கு என்னெல்லாம் கொடுப்பீங்க நீங்க சாப்பிடறதுக்கு?
3: அப்புறம் சூப். அந்த மாதிரி.
2: அப்படியா? யாருன்னு பாத்துப்பா நாய்க்குட்டிய வீட்டுல?
3: எங்க மாமன்.
2: மாமா பாத்துப்பாங்களா? மம்மி டாடி எல்லாம் எங்க இருக்காங்க?
3: கோயம்புத்தூர்.
2: கோயம்புத்தூர்ல இருக்காங்களா? நீங்க வந்து மாமா அத்தை கூட ஊட்டில இருந்து படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே. அப்ப லீவ் நாளெல்லாம் நீங்க கோயம்புத்தூருக்கு வந்துருவீங்களா? எப்படி, வார வார வருவீங்களா இல்ல மந்த்லி ஒன்ஸ்
3: வருவீங்களா?
2: எக்ஸாம் லீவ்ல மட்டும் வருவீங்களா? ஓகே. கோயம்புத்தூருக்கும் ஊட்டிலயும் மாறி மாறி இருக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த கிளைமேட் செட் ஆகுதா?
3: எனக்கு அங்கத்த
2: கிளைமேட் கோயம்புத்தூர் கிளைமேட்டா? கோயம்புத்தூர்ல ரொம்ப வெயில் அடிக்குது தானே?
3: அங்கத்தான் எனக்கு பிடிக்கும்.
2: அங்கதான் பிடிக்குமா? ஓகே. இப்ப ஊட்டில மாப்பெல்லாம் மழை அடிச்சுட்டு இருக்கா?
3: இப்பெல்லாம்
2: ரொம்ப குளிர்தா? உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியுதா அந்த கிளைமேட்ட?
3: மேனேஜ்
2: பண்ணிடுவீங்களா? சரி சரி. ஓகே. உங்களுக்கு என்ன ஃபுட் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும்?
3: சிக்கன் ஃப்ரைடே.
2: யார் செஞ்சு கொடுப்பா?
3: எங்க அத்தை.
2: அத்தை சூப்பரா சமைப்பாங்களா?
3: நல்ல சமைச்சு.
2: அத்தை வேற என்னெல்லாம் சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு?
3: அவங்க சாம்பார் சாப்பாடு, பிரியாணி செஞ்சு தருவாங்க.
2: பிரியாணி செஞ்சு தருவாங்களா? நீங்க லீவ் டேஸ்ல அத்தைக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா? என்னெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க அத்தைக்கு?
3: நான் வந்து துணி மச்சு தருவேன். இந்த புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். புக்ஸ் எல்லாம்
2: நீங்களே பண்ணிக்கீங்களா?
3: அப்புறம் வந்து துணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வேண்டும். துணி எல்லாம் காயப்படுவீங்க?
2: அவ்வளவுதான். சரிங்களா? சாட்டர்டே சண்டேஸ்ல மாமா கூட வெளியெல்லாம் போவீங்களா?
3: வெளியே போவீங்க?
2: போவீங்க. எங்க போனீங்க லாஸ்டா மாமா கூட அவுட்டிங்க?
3: முதுமலை.
2: முதுமலை போயிட்டு வந்தீங்களா?
3: எங்க
2: போனீங்க முதுமலைக்கு?
3: கார்ல.
2: ஓகே. முதுமலை போகும்பொழுது நீங்க என்னெல்லாம் பாத்தீங்க?
3: யானை, சிறுத்தை.
2: சிறுத்தை பாத்தீங்களா? எப்படி, லாங் டிஸ்டன்ஸ்லயா? தூரத்துல பாத்தீங்களா?
3: கிட்ட பார்த்தோம்.
2: கிட்டையாவே பாத்தீங்களா? ஓகே. சிறுத்தை என்ன கலர்ல இருந்தது?
3: எல்லோ அண்ட் பிளாக்.
2: அது பார்த்தோம்னா பயமா இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஜாலியா இருந்துச்சா பாக்கிறதுக்கு? வேற என்னெல்லாம் பாத்தீங்க முதுமலையில? ஈவினிங் டைம்ல அந்த பூஜை எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பாத்தீங்களா?
3: அதெல்லாம் பாக்கேன்.
2: வேற என்ன பாத்தீங்க நீங்க?
3: அவங்க சோறு வைக்கிற
2: யானைக்கு சாப்பாடு கொடுத்து பாத்தீங்களா? ஓகே ஓகேம்மா. சரி. உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
3: ரெட்.
2: எதனால ரெட் கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
3: அது வந்து சின்னதுல
2: ரெட் பிடிக்குமா? ஓகே. நீங்க சைக்கிள் எல்லாம் ஓட்டுவீங்களா?
3: சைக்கிள் இல்ல, சைக்கிள் தான் ஓட்டணும்.
2: சைக்கிள் ஓட்ட மாட்டீங்களா? ஈவினிங் டைம்ல ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுல என்ன பண்ணுவீங்க நீங்க?
3: டியூஷன் போயிருவேன்.
2: ஓகே. டியூஷன் முடிச்சுட்டு டியூஷன்
3: போய் அங்க படிக்கிறேன்.
2: டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுல போய் படிப்பீங்களா? ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுவீங்களா? டிவி எல்லாம் பாக்க மாட்டீங்களா?
3: டிவி எப்பாச்சும் பாக்குவேன். லீவ் டைம்ல பாக்குறேன்.
2: ரெகுலரா பாக்க மாட்டீங்களா?
3: நல்லா படிக்கணும்.
2: ஓகே கண்ணா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
3: வெல்கம்.

0: அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கவியாணி. யாரெல்லாம் இருக்காங்க?
2: நல்லா இருக்காங்க.
1: எல்லாம் நல்லா இருக்காங்களா? யார் யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுல?
2: அப்பா, அம்மா, தங்கச்சி, பாட்டி, நாம.
1: அப்படிங்களா? சரி, உங்க வீட்டுல யார ரொம்ப பிடிக்கும்?
2: எல்லாத்தையுமே பிடிக்குமா?
1: எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்குமா? ஓகே, டாடி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
2: என்ன எல்லாமே பிடிக்குமா?
1: ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம்.
2: மேம், செல்ல அதிகமா கொடுப்பாரு. மேம்,
1: நிறைய செல்லம் கொடுப்பாரா டாடி?
2: எஸ் மேம்.
1: எதுக்கெல்லாம் செல்லம் கொடுப்பாங்க உங்களுக்கு?
2: மேம், எல்லாத்துக்குமே. மேம்,
1: ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க.
2: பாப்பா வந்து பென்சில் பிடுங்கிட்டா வாங்கி தருவாரு.
1: வாங்கி கொடுத்துருவாரா பாப்பாக்கிட்ட இருந்து?
2: எஸ் மேம்.
1: ஓகே, தங்கச்சி என்ன படிக்கிறாங்க?
2: யூகேஜி மேம்.
1: ஓகே ஓகே, சரி. இப்ப நீங்களும் தங்கச்சியும் வீட்டுல நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்களா?
2: எஸ் மேம்.
1: என்னெல்லாம் பண்ணுவீங்க ரெண்டு பேரும் வீட்டுல?
2: மேம், விளையாடுவோம். அப்புறம் வந்து ஒன்னா உட்காந்து எழுதுவோம் செய்யும். மேம்,
1: ஹோம்ஒர்க் எல்லாம் ஒன்னா உட்காந்து பண்ணிடுவீங்களா?
2: எஸ் மேம். ஒரு சில நாள் வந்து அவ சாட்டர்டே சண்டே இருந்தா அவ சாட்டர்டே எழுதும். மேம், நான் ஃப்ரைடே ஸ்கூல் இருந்தா நான் மட்டும் தனியா எழுதுமா?
1: மத்தபடி எல்லாம் ஒண்ணா உட்காந்து படிப்பீங்களா ரெண்டு பேரும்?
2: எஸ் மேம்.
1: ஓகே, உங்களுக்கு என்ன சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: மேம், தோசை. மேம்,
1: ஓகே ஓகே. எதனால உங்களுக்கு தோசை பிடிச்சிருக்கு?
2: மேம், அது அம்மா செஞ்சு சூப்பரா செய்ய அதனால பிடிச்சிருக்கு. மேம்,
1: அப்படியா? சரி சரி. எவ்வளவு தோசை சாப்பிடுவீங்க நீங்க?
2: மூணு சாப்பிடுது. மேம்,
1: மூணு தோசை சாப்பிடுவீங்களா?
2: எஸ் மேம்.
1: அதுக்கு என்ன சைட் டிஷ் வேணும் உங்களுக்கு தோசைக்கு?
2: மேம், சட்னி வைக்கும், அப்புறம் கார சட்னி வைக்கும், அப்புறம் தக்காளி சட்னி வைக்கும். மேம்,
1: இத்தனை சட்னியும் வச்சு சமையல் சாப்பிடுவீங்களா?
2: எஸ் மேம்.
1: ஓகே, நீங்க வீட்டுல மம்மிக்கு குட்டி குட்டி ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா?
2: எஸ் மேம்.
1: என்ன மாதிரி வேலை எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க மம்மிக்கு?
2: மேம், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவோம். மேம்,
1: கட் பண்ணுவீங்களா?
2: எஸ் மேம்.
1: கட்டி யூஸ் பண்ணி?
2: எஸ் மேம்.
1: ஃபைல் எல்லாம் படாதா?
2: நோ மேம்.
1: ஓகே ஓகேம்மா, சரி. அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க?
2: மேம், அப்புறம் வந்து ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தூங்கிடுங்க. மேம்,
1: என்னெல்லாம் விளையாடுவீங்க நீங்களும் பாப்பாவோ?
2: மேம், நான் வந்து அவட்ட ஸ்டூடெண்டா இருப்பேன், நான் டீச்சரா இருப்பேன். மேம், அது விளையாடுவோம். அப்புறம் வந்து பாப்பா வந்து அம்மாவா இருப்பா, நான் பாப்பாவா இருப்பா, சமைச்சு அது விளையாடும். மேம்,
1: சமைச்சு சமைச்சு விளையாடுவீங்களா?
2: எஸ் மேம்.
1: ஓகே, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
2: ப்ளூ. மேம்,
1: எதனால ப்ளூ கலர் பிடிக்கும்?
2: மேம், அது ரொம்ப கூலாவும் இருக்கும், நல்ல டார்க்காவும் இருக்கும். மேம்,
1: டார்க்கா இருக்கனால பிடிச்சிருக்கா?
2: எஸ் மேம்.
1: ஓகே, நீங்க ப்ளூ கலர்ல என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க?
2: மேம், பாக்ஸ். மேம், டிரஸ் ப்ளூ கலர் டிரஸ் மேம். ப்ளூ கலர் பென்சில் சைஸ் மேம்.
1: ஓகே ஓகே, சரி. நீங்க டிவி எல்லாம் பாப்பீங்களா?
2: மேம், சுட்டி டிவி தட்லேக் வெல்லிஸ் டிவி. மேம்,
1: ஓகேம்மா. சுட்டி டிவில என்ன ப்ரோக்ராம் பாப்பீங்க?
2: மேம், கிருஷ்ணா பாப்பேன். அப்புறம் வந்து சோட்டா பீம் பாப்பேன். மேம்,
1: சோட்டா பீம் நல்லா இருக்குமா?
2: எஸ் மேம்.
1: அதுல யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: மேம், பீம். மேம்,
1: பீமோட கேரக்டர் தான் பிடிக்குமா?
2: எஸ் மேம்.
1: நீங்க அந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா பீம் மாதிரி?
2: எஸ் மேம்.
1: என்ன பண்ணுவீங்க பீம் மாதிரி? வீட்டுல லட்டு சாப்பிடுவீங்களா?
2: எஸ் மேம்.
1: எவ்வளவு லட்டு சாப்பிடுவீங்க?
2: மேம், டூ.
1: லட்டு என்ன கலர்ல இருக்கும்?
2: மேம், எல்லோ. மேம்,
1: எல்லோ கலர் லட்டுவா? ஓகே. நீங்க சினிமா எல்லாம் பாப்பீங்களா?
2: எஸ் மேம்.
1: என்ன படம் பாத்தீங்க நீங்க லாஸ்டா?
2: தோனி பாத்தேன்.
1: நல்லா இருந்ததா?
2: எஸ் மேம்.
1: தியேட்டர் போய் பாத்தீங்களா?
2: நோ மேம். எஸ் மேம்.
1: அப்படியா, சரி சரி. அதுல என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது?
2: மேம், ஐ லவ் யூ மோனிகா சாங். மேம்,
1: உங்களுக்கு மோனிகா சாங் பாட தெரியுமா?
2: நான் ஃபியூ வரையும் சொன்னா.
1: ஓகே, பாடுங்க பாக்கலாம். ஃபியூ லைன்ஸ்.
2: லவ் யூ மோனிகா, தட் லைக் ஒன்லி சிங். மேம்,
1: தட்ஸ் ஆல். சூப்பர் சூப்பர். ஓகே மா, ஓகே, சரி. காமெடி எல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க நிறைய?
2: எஸ் மேம். மூவிஸ் எல்லாம் சீன். மேம்,
1: ஓகே. எந்த காமெடி நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? விவேகா, வடிவேலுவா?
2: வடிவேல். மேம்,

0: வடிவேலு காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: எஸ் மேம்.
0: வடிவேலு மாதிரி நீங்க டான்ஸ் ஆடிட்டீங்களா வீட்டுல?
1: எஸ் மேம்.
0: டிவி பார்த்து நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா?
1: எஸ் மேம்.
0: ஓகே, நீங்க டாடி கூட அவுட்டிங்லாம் போவீங்களா?
1: எஸ் மேம்.
0: எங்கெல்லாம் போயிருக்கீங்க டாடி கூட வெளியே?
1: மேம் டெம்பிள் மேம்.
0: ம்,
1: டெம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆல் மேம்.
0: ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கீங்களா?
1: எஸ் மேம்.
0: சரி, எனக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும்?
1: மேம் முருகா அண்ட் கிருஷ்ணா மேம்.
0: எதனால முருகரை பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு?
1: மேம் வந்து என்னோட பேர்ல வந்து முருகிட்டு வரதா மேம், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: ஓகே, இப்ப முருகன் உங்க முன்னாடி வந்து எங்கிட்ட ஏதாவது கேளு பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன கேப்பீங்க? வருங்காலத்துல நீங்க ஒரு நல்ல டாக்டரா வரணும், சரியா? ஓகே, நீங்க டாக்டர் விளையாட்டுல விளையாடுவீங்களா வீட்டுல?
1: எஸ் மேம்.
0: அப்ப ஊசி தான் போடுவீங்களா நீங்க?
1: எஸ் மேம்.
0: யாருக்கு ஊசி போடுவீங்க
1: பேஷண்டா?
0: பேஷண்ட் ஆக்கிட்டே நீங்க ஊசி போடுவீங்களா?
1: எஸ் மேம்.
0: அப்ப கிராண்ட்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? அழுக மாட்டாங்களா ஊசி போட்டா? அப்படியா, அழுகாத மாதிரி ஊசி போடுவீங்களா நீங்க?
1: எஸ் மேம்.
0: ஓகே, உங்க கிராண்ட் மாட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
1: மேம் வெளியே பார்த்துட்டேன், லீவ்ல மேம்மா ஸ்மெல் லீவ் விடுவாங்கல்ல மேம்.
0: ஆமா.
1: அப்ப நான் பார்க் டெய்லி போவோம் மேம். அப்புறம் வந்து எங்களை வெளியே கொஞ்ச நேரம் டெம்பிள் போயிட்டு வரும் மேம்.
0: ஓகே, எங்க போனாலும் கிராண்ட்மா கூட்டிட்டு போவாங்களா?
1: எஸ் மேம்.
0: அதனால ரொம்ப பிடிக்குமா?
1: எஸ் மேம்.
0: ஓகே, உங்க கிராண்ட்மா உங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுப்பாங்களா?
1: மேம் எஸ் மேம். ஐ எம் அன் கிராண்ட்மா மேம். You all, mom, I put that, that one, போட்டு கலப்பு மேம். கலக்குவோம் மேம்.
0: கலக்கி செஞ்சு கொடுப்பீங்க. என்ன உங்க கிராண்ட்மா சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு?
1: மேம் எல்லாமே
0: ஏதாச்சும் ஒரு ஐட்டம் நேம் சொல்லுங்க பாக்கல. இப்ப மம்மி வந்து தோசை செஞ்சு கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி உங்க கிராண்ட்மா செய்யறதுல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
1: மேம் அரிசி பருப்பு மேம்.
0: அரிசி பருப்பு சூப்பரா செய்வாங்களா?
1: எஸ் மேம். ஐ ஆல்சோ டூ மேம்.
0: அடப்பாவி, உனக்கு அதெல்லாம் செய்ய தெரியுமா?
1: மேம் பாட்டு எடுத்து போகணும்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து நான் போட்டு சமைப்பேன் மேம்.
0: ஓகே, குக்கரெல்லாம் லாக் பண்ணிடுவீங்களா நீங்க?
1: எஸ் மேம்.
0: சூப்பர் சூப்பர் தங்க. இப்பத்துல இருந்தே அப்ப சமையலும் சேர்த்து பழகிட்டு வரீங்களா?
1: எஸ் மேம்.
0: ஓகே, உங்க ஸ்கூல பத்தி நான் கேக்கலாம். இப்ப ஸ்கூல்ல நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல?
1: எஸ் மேம்.
0: நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேரிங் எல்லாம் பண்ணுவீங்களா?
1: எஸ் மேம்.
0: என்னெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க?
1: பூரி பட் லைக் அண்ட் ஆல் பிரிங் மீ ஷேர் மேம்.
0: வாவ், சூப்பர் சூப்பர். கிளாஸ்ல மேம் ஷேர் பண்ணல திட்ட மாட்டாங்களா?
1: மேம் ஃபியூ டைம்ஸ் திட்டுவாங்க மேம், ஃபியூ டைம்ஸ் திட்டு மாட்டாங்க மேம்.
0: சரி, ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க ஒரு நாள் தானே அப்படின்னு விட்டுருவாங்களா?
1: எஸ் மேம்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன கேம் ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு?
1: மேம் ஃபுட்பால் மேம்.
0: ஃபுட்பால் நீங்க விளையாடுவீங்களா?
1: எஸ் மேம்.
0: எங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வீட்டுல வெளியே விளையாடுவீங்களா?
1: எஸ் மேம்.
0: எத்தனை பேர் விளையாடுவீங்க?
1: மேம் ஐ எம் அன் சிஸ்டர் வெளியே பிளே மேம். அதர் ஹேவிங் வொர்க் அண்ட் கிராண்ட்மா சீ டிவி ஐ ஃபினிஷ் தி ஹோம் வொர்க் ஆஃப்டர் டூ மேம்.
0: வாவ், சூப்பர் சூப்பர். எங்க வீட்டுக்கு வெளியே ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா ஃபுட்பால் விளையாடுவீங்களா?
1: எஸ் மேம்.
0: ஓகே, யார் அதுல பால் நல்லா உதைப்பா?
1: மேம் நான் பாப்பு ரசியா ஒரு தடவை உடச்சு உடச்சு செவத்தில் போய் பட்டுருச்சு மேம்.
0: அப்படியா, அவ்வளவு சீரா வந்து சொல்லியாண்டீங்களா?
1: எஸ் மேம்.
0: மம்மி ஒண்ணு சொல்லையா செவத்துல பட்டதுக்கலா?
1: நோ மேம்.
0: ஓகே ஓகேம்மா, சரி சரி, செமையா பேசுனீங்கம்மா. தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ மேம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பின் உதவி கே ஜெயலட்சுமி.

0: நொடிகளில் தொடர்பில் செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகுமுத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகுமுத்துக்கோன் என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். அன்னாரது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 ஆண்டில் இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்தார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:02. நேரில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை, உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதோட ஒரு தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றது தனி குடும்பமா கூட்டு குடும்பமா அப்படின்றதான் இன்றைய தலைப்பு. நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். புதிய நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 8300-1901-1018 அப்படின்ற இந்த எண்ணுக்கு புதிய நேயர்கள் அழைக்கலாம். 9342-9344 அங்கே

ஜே ஆர் ஜே ராகவேந்திரா. அதாவது இன்றைக்கு வந்து சர்வதேச மக்கள் தொகை தினம் இல்லைங்களா. ஸோ அதனால் கூட்டு குடும்பமாக அப்படின்ற தனி குடும்பமாக அப்படின்ற இந்த தலைப்பு வந்து ஒரு அருமையான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேரத்தெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான பாடல் வருது. மாமன்னன் திரைப்படத்திற்காக இணைந்திருங்களது ஊட்டி FM 103.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, இன்று உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் அதிகரிக்கும் மக்கள் தொகையின் தாக்கங்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. 1987 உலக மக்கள் தொகை 5 பில்லியனை அடைந்ததை ஒட்டி 1989 ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் இந்த நாளை அறிவித்தது. அதிகமான மக்கள் தொகை வளங்கள் குறைவடைய வறுமை, சுகாதாரம் மற்றும் கல்வியில் தடைகள் ஏற்படுத்தும் என்பதால் இந்நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நிலைத்த வளர்ச்சியை அடைவது என்பதே இந்நாளின் நோக்கம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவோம். மக்கள் தொகை சமநிலையே வள நாட்டின் அடிப்படை.
1: 11:11 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில. நியூஸ் ஆன் ஏர் வழியாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களாக உங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். முதல் நேயர் தன்னுடைய கருத்துக்களோட காத்திருக்காங்க. யாரெங்க கேட்கலாம்? வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கங்க சார்.
1: வணக்கம், யாரெங்க பேசுறீங்க?
2: நான் தென் பொன்மடியிலிருந்து தென் மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேங்க சார். நேற்று உங்க ஊர்ல மழை, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் வருதுங்க. நல்லா இருக்குங்க கிளைமேட்.
1: இங்கேயும் அப்படியே வெயில் வருது, பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
2: அப்படிங்களா சார்? சரிங்க சார். ஏன்னா நீலகிரியில மழை அடிச்சாதாங்க சார் எங்களுக்கு குடிநீர். பவானி ஆத்துல கொஞ்சம் தண்ணி வந்திருக்குங்க.
1: ஓகே,
2: இன்னைக்கு கூட்டு குடும்பம் தான் சிறந்ததா இருக்குங்க சார். சில பாதகங்கள் இருக்கதா செய்யுங்க, இருந்தாலும் கூட்டு குடும்ப வாழ்க்கையதான் சிறந்தது.

0: அவை சண்முகி திரைப்படத்திற்காக தேவாவுடைய சமைப்பில் வாடியோட பாடல் வரிகளில் ஹரிஹரன் சுஜாதா இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடலை கேட்டோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:20. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றது தனி குடும்பமா கூட்டு குடும்பமா அப்படின்ற தலைப்பில் வந்து பேசிகிட்டே இருக்கோம். நேர்களும் தலைப்பு கீழே கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. அந்த ஒரு சில நம்ம கூட இணையப்புற அடுத்த அன்பு அழைப்பாளர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். பள்ளி வைகளிப்பட்டியிலிருந்து கமலவேணிங்க. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நலமா இருக்கோம். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் வெரி சூப்பருங்க. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அஜய் ராகவேந்தர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல
0: சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க கேக்குறதுக்கு. மிக்க மிக்க நன்றி.
1: ஆமாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப விரும்பி கேட்டாங்க.
0: சரி,
1: ரொம்ப மனச முறையே நம்மள மறக்கிற மாதிரி பாடல ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. சொல்லுங்க மேடம்.
1: அதாவது கூட்டு குடும்பமா தனி குடும்பமான டாபிக் வச்சிருக்கீங்க. அதுல வந்து இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? அப்ப இன்றைய காலகட்டத்துல எப்படின்னு நம்ம பேசணுமே. இப்ப இருக்க காலகட்டத்தில்

0: நான் என்னோட லைஃப் ஜாயின்ட் ஃபேமிலி தான்.
1: அப்படிங்களா? சரி,
0: சாலாம கிட்டத்தட்ட பாதி வாழ்க்கை போயிடுச்சு. ஏன்னா என்னோட வளர்ப்பு வந்து வீட்டுக்குள்ளயே வச்சிருந்தாங்க. இப்ப 17 வயசு 18 வயசு நிறைவடையில கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ளயே அப்படியே இருந்து குடும்பம் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இப்படிதான் போகணும், அப்படியே வாழ்க்கை ஓடிடுச்சு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் எனக்கு ஒரே பையன் படிச்சுட்டு இருக்காரு. இன்றைய காலகட்டத்தில் வந்து கூட்டு குடும்பம் வந்து செட் ஆகாது.
1: ஓ சரிங்க.
0: ஏன்னா எப்படின்னா, அதாவது இப்ப குழந்தை வளர்ப்பு ஒரு நல்லது கெட்டத சொல்றதுக்கு எல்லாருமே பெரியவங்க வேணும், ஓகே. ஆனா எப்படின்னா, கூட்டு குடும்பத்திலும் ஒரு தனி குடும்பம் மாதிரிதான் நானும் என் பையனையே வாழ வைக்கணும். அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ள வைக்காம ஒரு பக்கத்து ஃபுளோர்லயாவது அவங்க லைஃப் அவங்களா வாழ விடும். என் லைஃப் நானா வாழ முடியல, அவங்க லைஃப் அவங்களா வாழ விடணும். ஒரு கொஞ்சம் தள்ளி இருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து தள்ளி இருந்து பூர்த்தி செஞ்சு பார்த்து வச்சுக்கலாம். இன்றைய காலகட்டத்துல இந்த எஜுகேஷன் உலகத்துல வந்து இப்ப வந்து செட் ஆகாது. ஏன்னா நான் கண் கூட பாத்துட்டு இருக்கேன். இப்ப எங்க பகுதியிலயும் சரி, நாங்க நண்பர்கள் வட்டாரத்தின் சொல்லி எப்படின்னா, இப்ப காலகட்டத்துல சமீபத்துல 6 மாசம் ஆகுது மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு. எப்படின்னா இப்ப அவங்க வந்து எஜுகேஷன் லைஃப் போயிட்டு இருக்கு, அவங்க ஒர்க் போறாங்க, இவங்க ஒர்க் போறாங்க. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போனா டிஃபன் ரெடிங்கிற சூழல் கிடையாது, இப்ப கிடையாது. வெயிட் பண்ணுங்க, ஆர்டர் போட்டிருக்கேங்கிற மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, டிஃபன் வரும், ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க போன் பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. ஆனா அங்க வந்து பேச வழி கிடையாது. ஏன்னா நான் அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா எங்க வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. மாமியார் மாமனார் நாத்தனார்
1: குழுந்தார் வந்து இப்ப இருக்கக்கூடிய
0: காலகட்டத்துல வந்து அப்ப ஜாயின் ஃபேமிலினா என்ன, அந்த இடத்துல எவ்வளவு ஒரு பெரிய பூதாகரமா ஒரு பிரச்சனை வெடிக்கும் பாருங்க. அதனால வந்து இன்றைய காலகட்டம் அப்படின்னு ஒரு வைக்கிறப்ப, வார்த்தைகள் வைக்கிறப்ப இன்றைய காலகட்டங்கிறப்ப அது தனி கொடுத்தனு தான் பெட்டரா வருங்க.
1: ஓகேம்மா,
0: கருத்துக்களை வந்து சொல்றாங்க.
1: ஃபர்ஸ்ட் பேசின நேர் வந்து கூட்டு குடும்பம் அப்படின்னாங்க. இப்போ இருக்க பேசின நேர் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து தனி கொடுத்தனம் தான் வந்து ரொம்ப நல்லது. ஆனால் அதே நேரத்தில் பெற்றோர்களையும் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கடமைன்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அந்த விஷயத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்றத பற்றி சொன்னாங்க. நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அன்பான வழக்கமான நேயர்கள், நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 9344-9001018 9342-9001018 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைக்கலாம். அறிமுக நேயர்கள், 8300-0019-1018 அப்படின்ற இந்த எண்ணுக்கு அழைக்கலாம். அதே போல் வாட்ஸ்அப் வழியாகவும் 8300-0019-1018 அப்படின்ற இந்த எண்ணை பயன்படுத்தி உங்களுடைய வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. தொடர்ந்து நேர் கேட்ட பாடலை கேட்கலாம். அதற்கப்புறமா நேர்கள் இன்னும் வரக்கூடிய நேர்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்கலாம். இணைந்தரங்கள் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு. இது நீங்கள் கேட்டவை
2: உங்கள் ஊட்டி FM 101.8.
3: எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க, என்னோட நெசமணியா இது.
4: உண்மையை கண்டுபிடித்தாரா சரோஜா?
5: பாக்கத்தான போற.
4: என்ன செய்ய காத்திருக்கிறார் நேசமணி? நடக்க போகும் விபரீதம் என்ன? கேளுங்கள் நேயர்களே, டீ கடி பேச்சு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: பதினோரு 11:30 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவே உங்கள் UTFM 101.8 இன்றைய தலைப்பு இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றது. தனி குடும்பமா கூட்டு குடும்பமா அப்படின்ற தலைப்புல பேசிட்டே இருக்கோம். அந்த வரிசையில நம்ம கூட இணைய போகும் இனிய நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: கோவை மாவட்டம் சின்னவரத்திலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் சார். நல்லா இருக்கிறீங்களா சார்?
3: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க நல்லா இருக்கிறோங்க சார்.
3: உங்களுடைய தொழில் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
4: தொழில் எல்லாம் சுமாரா போயிட்டு இருக்குங்க சார்.
3: ஓகே, சொல்லுங்க தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன
4: சார்? இன்றைய காலகட்டத்துல தனி கொடுத்தா 100-200% சரிங்க சார்.
3: ஆணித்தனமாக அடித்து கூறுவேன்றீங்க.
4: ஆமா சார், இன்றைக்கு சூழ்நிலை அப்படித்தான் சார். சமுதாயம் அந்த அப்படித்தான் இருக்குதுங்க சார். அப்படித்தான் சமுதாயமே அப்படித்தான் போயிட்டு இருக்குது.
3: சரி,
4: தனி கொடுத்தனாத்தான் பொண்ணே குடுக்கறாங்க சொல்றாங்க சார். சரிங்களா?
3: அந்த அளவுக்கு இருக்காங்க.
4: அதாவது பொண்ணு பார்க்க போகும்போதே சொல்லிருவாங்க, அதாவது பொண்ணோட அம்மா சொல்லிருவாங்க இந்த மாதிரின்னு. கல்யாணம் முடிச்சு கல்யாணத்துக்கு மண்டபம் பாக்குறோமே இல்லையோ, முதல் தனி கொடுத்தனுக்கு வீடு பாத்துருங்க அப்படின்பாங்க.
3: எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன்.
4: நானும் நிறைய இடத்துல பாத்துருக்கிறேன் சார்.
3: உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இந்த மாதிரி.
4: ஆமாங்க சார், இருக்கு சார். எத்தனையோ பேர் பண்ணிருக்கிறாங்க சார். கேட்டேன், எங்க பொண்ணு மாப்பிள்ளைய காணா அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த கல்யாணத்துக்கு முதல்ல வீடு பார்த்து பால் காய்ச்சாச்சு அப்படிங்கிறாங்க சார்.
3: ஓஹோ, சரி சரி,
4: எத்தனையோ பாத்துருக்கிறேன்.
3: சரி, பிராக்டிக்கலா அப்படி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்றது அதான் நினைக்கிறீங்க.
4: அதுதான் சார், இன்றைய காலகட்டத்துக்கு தனி கொடுத்தனம் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். 200% அதுதான் அதுல ஏத்துக்கிறாங்க சார். ஹலோ சார்.
3: இணைப்புல இருக்கீங்க, கேட்டுட்டே இருக்கோம் உங்க கருத்தை.
4: சமுதாயத்துக்கு நடக்கிற சொன்னா யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே.
3: இல்ல, நம்ம ஓரளவுக்கு ஆரோக்கியமான விஷயத்த பேசினாலே போதும், அதான் நல்லது.
4: இன்றைய காலகட்டத்தை அப்படித்தான் போயிட்டு இருக்கு சார். ஆனா அது யாரு, இது எப்ப கஷ்டம் தெரியுங்களா? அவங்க குழந்தை வந்து பிறக்கும் போதுதான் தெரியும்.
3: நிச்சயமா
4: அதே கூட்டு குடும்பமா இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் கஷ்ட நஷ்டம், கூட்டு குடும்பத்துல என்ன கஷ்ட நஷ்டம், இந்த துன்பம் என்னென்ன இருக்குறவங்க அப்பதான் தெரியும் சார்.
3: நிச்சயமாங்க.
4: இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க தனி கொடுத்ததான் வைக்கணும்னு சொல்லி. அது ரெண்டு பேரும் கஷ்டப்படும் போதே தெரியும்.
3: ஆமா, அப்ப கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட் அப்படின்னு. என்னதான் பிராக்டிக்கலா திங்க் பண்ணாலும் எப்பவுமே வந்து கூட்டு குடும்பம் தான் நல்லது.

0: பாடுங்க
1: அப்படியே.
0: விடிய விடியே பேசிக்கொண்டே இருக்கலாம், யாரும்
1: சரி கேட்டலாமா? நன்றி அழைத்தமைக்கு.
0: ஓகே சார், ஓகே சார், ஓகே
1: நன்றிங்க.

சமுத்திரம் திரைப்படத்திற்காக சபேஷ் முரளி அவங்களுடைய சமைப்பில் உதித் நாராயணன் சாதனா சிற்கம் இணைந்து பாடி ஒரு அற்புதமான பாடல் கேட்டோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:40. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் கூட இணைந்திருக்கிறது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா. அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக நேயர் வந்து கருத்துக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, சென்னையிலிருந்து ராஜேஷ். கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரையில் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து தனி குடும்பத்தினம்தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒருவருக்கொருவர் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் தனி குடும்பத்தினம்தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும், இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து ராஜேஷ் வாட்ஸ்அப் வழியாக தன்னுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதோட ஒரு விருப்ப பாடலையும் வந்து கேட்டிருக்கிறாரு. நாம் இருவர் நமக்கிருவர் திரைப்படத்திற்காக கார்த்திக் ராஜாவோட இசைமிட்டல் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியூன்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்.
2: குட் மார்னிங்.
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம். குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: வெல்கம் பேக் அன்புலங்களே. 11:48 ஆயாச்சு. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒரு அருமையான தலைப்பின் கீழே பேசிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்த சந்திரசேகர்.
3: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
4: ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கும். சொல்லுங்க, நீங்க தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து.
4: ஆமா, இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கறது ரொம்ப பெஸ்ட்னு நான் ஃபீல் பண்றேன்.
3: சரி,
4: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. ரொம்ப அபூர்வமா சில பேர் இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கறதுல வாழ்ந்திருக்காங்க. நான் என்னுடைய இளைய வயது எல்லாத்துலயுமே கூட்டு குடும்பத்துலதான் இருந்தேன். காலேஜ் படிக்கிற வரைக்கும் ரொம்ப சூப்பரா தான் இருந்தது. பட் வெவ்வேறு காரணங்களுக்காக நாங்க எல்லாருமே அந்த ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டோம். இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிறதுனால இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு குணம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது, உடம்பு சரியில்லை அப்படின்னா 10 நம்ம கவனிச்சுக்க இருப்பாங்க. தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கவே இருக்காது. அந்த நம்ம துவண்டு போகக்கூடிய சமயத்துல நிறைய அட்வைஸ் எல்லாமும் கொடுப்பாங்க. எல்லாத்தோட நான் இருக்கேன் அப்படின்ட்டு என்னுடைய சித்தப்பா சந்திரசேகர் விடுறா, நான் இருக்கேன். அப்புறமா பர்த்டே ஆச்சு அப்படின்னா ஒரு 10 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த சந்திரசேகர்னு காலையில ஒரு கிஃப்ட் கொடுத்தா சாயங்காலம் சந்திரசேகருக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த சாப்பாடு சாப்பிடுறேன், சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணேன்னு என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சித்தி எல்லாம் பண்ணுவாங்க. மொத்தத்துல பார்க்கும்பொழுது அந்த அன்பு அரவணைப்பு, அந்த பாசம், நமக்கு துவண்டு போகக்கூடிய சமயங்கள்ல ஒரு வழிகாட்டுதல், இது எல்லாமே இருக்கும். அதனால கூட்டு குடும்பம் அப்படிங்கறது ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன்.
3: ஓகேங்க, ரொம்ப அற்புதமான கருத்து சொல்லுங்க. என்ன இதனால என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறதும் பத்தி சொல்லுங்க. ரொம்ப நன்றி. என்ன பாடல் நிகழ்ச்சியில
4: நிறைவு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில இந்த கூட்டு குடும்பத்துல இருந்தோம் அப்படின்னா நிறைய பேரு அந்த அளவுக்கு பிரைவசி இருக்காது அப்படிங்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக நிறைய விஷயங்களை நம்ம என்னமோ லைஃப்ல கத்துக்க இழந்துடுறோமோ அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. சோ உத்தரோட சேர்ந்து நம்ம வாழ்க்கையை பயணிக்கும் பொழுது நம்ம அதிக விஷயம் கத்துக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து.
3: ஓகே, ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் சந்திரசேகர். சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில?
4: இன்னைக்கு வந்து எனக்கு தனிமா பாட்டு, LIC படத்துல இருந்து கொடுங்க.
3: ஓகேங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பாடல் விடுது. நன்றி அழைத்தமைக்கு.
4: தேங்க்ஸ்.

0: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடலை கேட்டோம். 11:54 ஆக போகுது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டு இருக்கும். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கும் வந்துவிட்டோம். நம்ம கூட பேசுறதுக்காக அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
1: நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க, தனி குடித்தனமா கூட்டு குடித்தனமான்ட்டு. இன்றைய காலகட்டத்தில் சொல்லியிருக்கீங்க. இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தனி குடித்தனம் தான் எல்லா இடத்துலயும் ப்ரிஃபர் பண்றாங்க. என்னுடைய வீட்லயும் அப்படியே ப்ரிஃபர் பண்றாங்க. நம்ம வெளியே சொல்ல வேண்டியது என்னுடைய வீட்டே சொல்லலாம். என்னுடைய மகன் வந்து 2020 டிரான்ஸ்பர்ல வந்தாங்க.
0: ஓகே.
1: அப்ப அவங்க இருந்து அங்க வரும்போதே என்கிட்ட சண்டை சொல்லிட்டாரு, எங்க பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் பாரு, இந்த ரெண்ட்ல பாரு, இந்த மாதிரி பாரு. நான் சொன்னப்ப மேல வீடு இருக்குது, காலி பண்ணி வைக்கிட்டு
0: பாருன்னு.
1: அப்புறம் அவங்க இல்ல இல்ல, அவங்க பக்கத்துல அங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நியர்பையா பாரு அப்படின்னாங்க. சோ அதே மாதிரி அவங்க நியர்பையா அபார்ட்மெண்ட் பாத்துட்டு ஒரு வருஷம் ரெண்ட்ல இருந்தாங்க. அப்புறம் 2021-22 அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு வேலைக்கு வாங்கி பக்கத்துலயே இருக்காங்க. சோ அந்த மாதிரி இப்ப தனி குடுத்தனம் தான் எவ்வளவு ப்ரிஃபர் பண்றாங்க. பட் நம்ம போய் ஹெல்ப் பண்றோம், போறோம் வரோம் போறோம் எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க தனி குடுத்தனமா இருக்கணும்னு ஃபீல் பண்றாங்க.
0: படம்
1: வெற்றி விழா பாடலும் மாறுவோம் மாறுவோம்.
0: ஓகேங்க, நன்றி. அழைத்தமைக்கு
1: தேங்க்யூ.
0: நிச்சயமா கொடுத்துருவோம். நேரில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவு கருத்து சொல்ல வேண்டிய நேரமும் வந்துருச்சு. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு உண்மையாக நடந்த சம்பவமாக சொல்லப்படுது. ஸ்கூலில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அதாவது இந்த முதியவர்களெல்லாம் பார்த்து விசிட் பண்ணி அவங்களுக்கு இந்த பிஸ்கெட் அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து அன்பாக விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அப்போ கூட்டிகிட்டு போனப்போ எல்லா குழந்தைகளும் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒவ்வொருத்தங்கள்ட்ட போய் பிஸ்கெட்லாம் கொடுத்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்களாம். கூடவே நிறைய இந்த புகைப்பட ஃபோட்டோலாம் எடுப்பாங்க இல்லையா, அவங்களுமே வந்து கூட போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு திடீர்னு ஒரு வயதான ஒரு மூதாட்டியை பார்த்து அவங்க கையை பிடிச்சி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்க வந்தவர் வந்து கேட்டாராம், என்னமாச்சு, எதுக்கு இப்படி எமோஷன் ஆகிற, இதெல்லாமே நடக்கிற விஷயந்தான், என்ன பண்ணுறது, அவங்க சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அந்த பொண்ணு தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்துச்சான். அப்போ அவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அது இப்படி அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணு அழுதுக்கப்புறமா பதில் சொல்லிச்சான், ரொம்ப நாளாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட எங்கள் வீட்டில் பாட்டி எங்கே எங்கேன்னு கேட்டுட்ருந்தேன், அவங்க வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்க, வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. டெய்லி என்னை என் கூட விளையாடுறதுக்கு, என் தலைப்பின்னி விடுறதுக்கு, என் கூட பேசுறதுக்கு, எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்க என் கூடையே இருந்தாங்க. ரொம்ப நாளாகவே என் கூட இல்லை, இப்போ அவங்க எங்கேன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேன்ட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழுதுச்சான். அந்த அந்த பாட்டியும் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதாங்களாம். ஸோ இதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மெசேஜை நம்ம சொல்லலாம்.

இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரல். அறிவிப்புகளை தொடர்ந்து பிற்பகல் 12:05, 2 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழியே நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 1:55 திரைகாணம். 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இன்று பனியறின மக்களின் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து ஹலோ ஊட்டி. உலக மக்கள் தினத்தையொட்டி

உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் டாக்டர் அனிதா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து பொன்மாலை பொழுது, வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. மாலை 6:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 விலக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 வெட்டதகம்மலு, படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழர் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இன்று ப்ரக்கோலி சாகுபடி குறித்து விவசாயி சுதேவன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 செய்திச் சுடர். 9:30 திரைகாணம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களின் வீணை படைப்பு. ஆகாஷ்வாணி, விசாகப்பட்டினம்.

0: இனி நாளை எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. 7:00 காலை கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ, இதில் விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படும் காயங்கள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மரீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். நாளை காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், இதில் ஆங்கிலம் ஆன் ஏர். தொடர்ந்து ஊரை சுற்றும் காற்று ஆகியன இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 திரைகாணம். 9:00 ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள் கேட்கலாம். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் ஆகியன கேட்கலாம். நேர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi and his New Zealand counterpart Christopher Luxon have decided to elevate the bilateral relationship to a strategic partnership. Secretary East Rudraendra Tandon shared this in Auckland while addressing the special briefing on the Prime Minister's visit to New Zealand. He added that the Prime Minister's endorsed the India-New Zealand Strategic Partnership Roadmap to 2030 as a framework to guide the joint action over the next 4 years. He added this decision aims to take bilateral relations to a new level, strengthen the existing cooperation mechanisms, and explore new avenues for deepening cooperation both bilaterally and multilaterally.
2: Is the decision by the two prime ministers to raise the relationship to a strategic partnership. They also decided that this goal of a more strategic relationship would be approached systematically, for which they decided that there would be a roadmap to take us forward the next couple of years. This roadmap has been summarized, in fact, in a document which is being released along with the joint statement that the two prime ministers are issuing at the conclusion of their talks.
1: Earlier, speaking during delegation-level talks, Prime Minister Modi said that his visit to New Zealand marks a historic milestone in bilateral relations and will give fresh momentum to ties between the two countries. Prime Minister Modi said India and New Zealand can play an important role in strengthening peace, stability and security in the Indo-Pacific region.
3: लोकतांत्रिक मूल्यों में दृढ़ विश्वास हमें नेचुरल पार्टनर बनाता है. मेड फॉर ईच अदर जैसा है ये. और दूसरी प्रकार से दो मैरिटाइम देश के रूप में हमारा करीबी सहयोग इंडो पैसिफिक को एक नई ताकत देता है और शांति के हमारे जो लक्ष्य हैं उसको अचीव करने में हमारे संबंध एक नई ऊर्जा भर सकते हैं.
1: The bilateral discussions were preceded by a ceremonial welcome at the Government House, where Prime Minister Modi was accorded a guard of honour. Later in the day, Prime Minister Modi and his New Zealand counterpart participated in the India-New Zealand Business Engagement 2026 event in Auckland, where both leaders reaffirmed their commitment to strengthening economic ties between the two countries. In a reflection of the strong people-to-people ties that exist between the two countries, Mr. Modi will address a large gathering of the Indian diaspora today. Defence Minister Rajnath Singh has said today that India is building a strong, self-reliant and future-ready defence force by strengthening both conventional defence capabilities and advanced technologies. He said future wars may employ artificial intelligence and other emerging technologies, but they will ultimately be won by national resolve, courageous soldiers and capable military power. Mr. Rajnath Singh was addressing the commissioning ceremony of the INS Mahendragiri, the 6th Project 17A Indigenous Stealth Frigate, into the Eastern Fleet at Vishakhapatnam today. He said the commissioning marks another milestone in strengthening India's maritime power and indigenous capability. He said the warship is capable of tackling threats in the air, on the sea surface and beneath the sea, and will significantly strengthen India's maritime security and operational reach across the Indian Ocean region.
4: It has a long-range surface-to-air missile combination with a multifunction radar that can detect and destroy any threat coming from the sky from a distance. And it has an indigenous rocket launcher, torpedo launchers, an integrated anti-submarine defense system, an electronic warfare suit, and a close-in weapon system too. These all things make INS Mahendragiri as invincible and strong as the Mahendragiri mountain.
5: Mahendragiri parvat ke saman hi abhed aur majboot banati hai.
1: Sikkim has once again emerged as India's richest state in terms of per capita income. According to the latest income data analysis, the state's per capita income stood at over 6.46 lakh rupees in the 2024-25 financial year, nearly three times the national average, despite accounting for just 0.05% of the country's population. The India Meteorological Department has issued an orange alert for very heavy rainfall over Bihar, Uttar Pradesh, Assam, Meghalaya, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Sub-Himalayan, West Bengal and Sikkim during next 3 days. In the FIFA World Cup, Spain has booked its place in the semi-finals, defeating Belgium 2-1 in the second quarter-final at Los Angeles Stadium in Inglewood, United States last night. Earlier, France advanced to the semi-finals with a comfortable 2-0 victory over Morocco in the first quarter-final in Boston. And that is the end of this news bulletin.

நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேரில் மகளிர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறவங்க. அம்மா, மனைவி, அக்கா, தங்கை, சிநேகிதி இந்த மாதிரி நிறைய உருவத்தில் இருந்தாலும் அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து உலகத்தில் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க இல்லாமல் நம்ம வாழவும் முடியாது. ஒரு பெண் வந்து வீட்டில் சும்மா தான் இருக்கா, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டில் சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நார்மலாக நம்ம போய் வெளியில் வேலை பார்த்துட்டு வரதை விட வீட்டில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். வீட்டில் இருந்து செய்கிற வேலைகள் அதை வந்து வெளியில் கம்பேர் பண்ண முடியாது. காலை நம்ம இப்போ அதாவது முன்னெழுந்து பின் தூங்குவாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெண்களை. அதாவது முன்னாடியே எழுந்திரிச்சு எல்லா வேலைகளும் செய்து கணவனை அனுப்பி குழந்தைங்களை அனுப்பி வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து இரவு எல்லாத்துக்கும் கவனித்து எல்லாமே குழந்தைங்களை தூங்க வச்சு எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இத்தனை வேலைகளை செஞ்சும் பெண்களுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது அந்த ஒரு ரிலாக்ஸான டைமாக இதை மாற்றிக்கலாம். நேர்கள் பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறோம். வீடு டெக்கரேஷன் பண்ணுறது, குக்கிங் டிப்ஸு, அழகு டிப்ஸ், சேவிங்ஸ் டிப்ஸ், இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு டிப்ஸ், இந்த மாதிரி எதா எல்லா விஷயங்களும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344901018, 9342901018, 8300019118. தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781. இந்த எண்களுக்கு பெண்ணியர்கள் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேரில் இன்றைய சிநேகிதியை நிகழ்ச்சியில் பங்கு பெறும் முதல் நேயர் யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: சார், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் சார்.
0: வணக்கம் தீபா மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் மேடம். வீட்ல நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: நீங்க ஹவுஸ் வைஃபா இல்ல வர்க்கிங் உமனா மேடம்? ஓகே மேடம். அப்போ டபுள் ப்ரெஷர், அதாவது வீட்டில் வேலையும் பார்த்து ஒர்க்கையும் பார்த்து ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா?
1: ஆமாங்க சார்.
0: சொல்லுங்கள் மேடம், இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கீங்க, ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொல்கிறீங்களா?
1: ஆமாங்க சார். சார், இப்போ ஆலோவேரா இருக்கு இல்லைங்களா, சோத்துக்கத்தால?
0: ம், ஆமாம் மேடம்.
1: அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க சார். அது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, அந்த ஆலோவேரா எடுத்து அதை வந்து சைட்ல லேசர் கீறிட்டு உள்ள வந்து ஜெல் மாதிரி இருக்குங்க சார். அந்த ஜெல் எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் சார். இது வந்து நேச்சுரலா நம்மளுக்கு வந்து அந்த ஈரப்பதம் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு, நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கு சார். நிறைய கிரீம்ஸ்ல எல்லாம் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம டைரக்டா கூட நம்மளுக்கு கிடைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார்.
0: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், சூப்பரான ஒரு டிப் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. அதாவது இந்த ஆலோவேரா, ஸோ அந்த கற்றாழை அப்படிங்கிறது வந்து முகத்துக்கு அப்ளை பண்ணும்பொழுது முகம் பொழிவாக இருக்கும். ரெண்டாவது, இது வந்து முகத்தினுக்கு அழகு கூட்டுற ஒரு அழகு டிப்ஸும் கூட. சோத்து கற்றாழை அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அது ஒரு மெடிசினல் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிளைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய இடங்களில், அதாவது ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது உடம்பு உஷ்ணத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சிலர் வந்து இதை உட்கொள்வாங்க. அதாவது சோற்று கற்றாழை வந்து அப்படியே அந்த மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டாக இருக்கிற அந்த சதைப்பற்றான அந்த பகுதி மட்டும் அவருடைய உணவாக உட்கொள்வாங்க. ரெண்டாவது, ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் அடிச்சு கூட குடிக்கலாம், சில ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அது எப்படியாவது வந்து நம்ம உடலுக்குள்ள உணவாக போனாலும் அது வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நேயர் சொன்ன மாதிரி அதை நம்ம சருமத்துக்கு முகத்தில் பொலிவாக போடும்பொழுது அந்த கருப்பாக இருக்கிற அந்த பிளாக் ஷேட் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். முகம் வந்து சருமம் வந்து பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சோற்று கற்றாழை அப்படிங்கிறத வந்து மேடம் சொன்ன டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நேர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இருக்கீங்க நேயர்களே. நேயர்கள் தொடர்பு கொண்டு இதே மாதிரி பெண் நேயர்கள் உங்களது டிப்ஸ் எல்லாமே சொல்லலாம். மருத்துவ குறிப்புகள், அழகு குறிப்பு, சமையல் குறிப்பு, சேமிப்பது அதாவது சேவிங்ஸை பற்றியும் சொல்லலாம். எது வேணாலும் சொல்லலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு வருவோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8 உடன்.

ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் ஷாஷா திருப்பாதி குழுவினர் பாடிய பாடல் நம்பரை கேட்டீங்க. பிகில் திரைப்படத்திலிருந்து. சிநேகிதியே நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க நேர்களே. பெண்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் தொடர்ந்து உங்களது டிப்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம்.

0: அடுத்த நேர் அழைப்புல வந்திருக்காங்க, யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்கீங்களா சார்?
0: எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார். அதாவது சார், வத்தல் பத்தி சொல்றேன் சார். அதாவது கேரட்டு, பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பாவக்காய், வெண்டைக்காய், எந்த காயா இருந்தாலும் உருளைக்கிழங்கு, இது கேரட் எல்லாத்தையும் ஸ்லைஸ் ஸ்லைஸா கையிலேயே ஸ்லைஸா நல்லா மெல்லிசா அரைச்சிட்டு, மிளகாய் அரைச்சி, மிளகாய், சோம்பு, தக்காளி பழம் எல்லாம் வச்சு அரைச்சிடணும். அரைச்சிட்டு இதுல போட்டு தண்ணி அளவா ஊத்தி, தண்ணிக்கு காய் வேகறதுக்கு சரியா இருக்கணும். அந்த மாதிரி வேக வச்சு எல்லா காயும் போடலாம், எந்த காயும் வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. போட்டு வேக வச்சு நல்லா அப்படியே அது வெந்த பிறகு எடுத்து வெயில்ல கொஞ்சம், வெயில் வைக்கும் போது கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டோம்னா அந்த மசாலா எல்லாம் கீழே விழாது. மசாலா புழிஞ்சு நல்லா காய வச்சிடணும், காய வச்சு நல்லா மறு மறுன்னு காய வச்சு டப்பால போட்டு வச்சுட்டோம்னா வேணுங்கும் போது, உங்களுக்கு எப்ப வேணுமோ, குளிரடிக்குது, ஏதாவது நொறுக்கு தீனிட்டீங்கன்னு ஒன்று ஆசை இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டு எடுத்து காரம் புளிப்பதுன்னு இது மாதிரி நல்லா இருக்கும். இந்த கடையில் விற்கிறாங்களே அது மாதிரி நல்லா இருக்கும். அதை பொறிச்சு கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே, உருளைக்கிழங்கு, பாவக்காய் எல்லாம் ஸ்லைஸ் போடணும். போட்டு போட்டு அரிஞ்சு வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா, இப்போ சேனக்கிழங்கு போடலாம், எல்லாமே போடலாம், சேப்பங்கிழங்கு கூட போடலாம். ஆனால் சேப்பங்கிழங்கு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி வச்சு வேக வச்சு போட்டோம்னா பிரமாதமா இருக்கும் சார், சாப்பிடலாம். அப்புறம் சார், குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வேக வச்ச பொருளை குடிச்சு பழக்கணும். மிக்சர், போண்டா, வடை இதெல்லாம் குடுத்து பழக்கணும்னா என்ன கொலஸ்ட்ரால், வயசானாலும் அதே தான் நாக்கு கேட்கும். அதனால சின்ன குழந்தையிலே மொச்சப்பயிறு, தட்டப்பயிறு, பாசிப்பயிறு இதெல்லாம் பச்சையாவே கிடைக்குதுதான். எங்களுக்கெல்லாம் கிடைக்கும், கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு, டவுன்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கேரளாவில ஆனா பயிரெல்லாம் விற்பாங்க, அது பச்சை பயிரே நல்லா விற்பாங்க. அதை வாங்கி உப்பு போட்டு கொஞ்சம் நல்ல இது தும்ப இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலையை கொஞ்சம் பறிச்சு போட்டோம்னா அதுல இருக்கிற கேஸ் எல்லாம் போய் உடம்புக்கு நல்லது. தும்ப இலையும் போட்டு உப்பும் போட்டு அவிச்சிடணும். அவிச்சிட்டு கொடுத்தா தட்டைப்பயிரும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். தட்டைப்பயிறு வந்து பச்சையா, அப்புறம் இந்த இது பச்சை பட்டாணி அதையும் தோலோட வேக வைக்கணும், தோலை நீக்க கூடாது. அதோட தோலோட வீக்கணும். சுண்டல், சுண்டல் இருக்குல்ல, கருப்பு சுண்டல், அது தோலோட பச்சையா கிடைச்சதுன்னா, கிடைச்சது கிடைக்காது எனக்கு கொடுக்க மாட்டாங்க விவசாயிகள். ஏதாவது நம்ம தோட்டத்துல இருந்தா நம்ம பறிச்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் செடி வச்சோம்னாலும் பறிச்சுக்கலாம். பறிச்சு அவிச்சு குடிச்சோம்னா ஃபுல்லா புரோட்டீன், நல்ல ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் உங்க குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அதை அவிச்சு குடுத்து பழக்கிட்டீங்கன்னா அதுங்களுக்கு மிக்சர் எல்லாம் கொடுத்தா அப்புறம் பிடிக்கவே பிடிக்காது, இதே தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவிச்சு குடுத்து பழக்கம்னா ஹெல்த்தி, அப்படி உடம்பு அப்படியே கல்லு மாதிரி நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். ரொம்ப நன்றி மேடம், ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் டிப்ஸ் ஒன்று சொன்னீங்க, அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் அதுவும் சொன்னீங்க இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: ரொம்ப நன்றி அழைத்ததுக்கு.
1: நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி. நேயர்கள் இதே மாதிரி உங்களது டிப்ஸ் எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சொல்லலாம். குறிப்பாக பெண் நேயர்கள் சிநேகிதிய நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய அந்த திறமைகள் எல்லாம் வந்து இதில் காமிக்கலாம். இது எந்தெந்த டிப்ஸ் வந்து சொல்லி சொன்னால் நேயர்களுக்கு பயன்படும், எந்தெந்த விஷயங்கள் புதுமையாக இருக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் சொல்லலாம். சிநேகிதிய நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344910018, 9342901018, 8300019 1918, தொலைபேசி எண் 04-23 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781. இன்னொரு ஒரு பியூட்டி டிப் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம், இல்லை ஹெல்த் டிப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பெண்களுக்கு வந்து இந்த சருமத்தில் வந்து முடி, அதாவது முகத்தில் குறிப்பாக வந்து முடி அப்படிங்கிறது வந்து முளைப்பது வந்து ஒரு அன்னீசியாக இருக்கும். அதாவது மீச மாதிரியே இருக்கும், கண்ணன் சைட்லலாம் வந்து சிறிய சிறிய முடிகள் தொடர்ந்து முளைக்கும். ஸோ இந்த முடியை வந்து அகற்றுறதுக்கு அது வந்து ஒரு அன்னீசியான ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலையே வந்து கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், பெண்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். ஸோ அந்த முடியெல்லாம் வந்து அகற்றுறது நிறையா கெமிக்கல், அப்புறமா நிறையா ஃபேஷியல் க்ரீம்ஸ் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணி நிறையா ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆகிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. பட் இயற்கையிலே வந்து அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது. எதனா ஒரு ஸ்பூன் தேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து தண்ணியும் சேர்த்து அதை கொதிக்க வச்சு, அந்த கொதிக்க வச்ச தண்ணி ஆறுனதுக்கப்புறமா அந்த முடி இருக்கிற இடத்துலலாம் அப்ளை பண்ணிட்டு வந்தால் அந்த முடியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இது வந்து அந்த ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் கூட அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது. அண்டு இந்த முடி வளர்ச்சியை தடுக்கிற ஒரு ஒரு கேரக்டர்ஸ், அதாவது எக்ஸோஃபோலியேட்டிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது அந்த தேனுக்கு. அப்புறம் இந்த கடலை மாவு, அதுவும் வந்து அந்த கேரக்டர் இருக்குது, அந்த எக்ஸோஃபோலியேட்டிங் அந்த பண்புகள் இருக்குது. ஸோ 2 ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர், அதை கலந்து முடிகள் இருக்கிற இடத்துல தடவிட்டு வந்து அதுவும் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் சோளமாவு கூட வந்து இந்த முட்டையுடைய வெள்ளை கரு, இதை வந்து சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை முடி அந்த முகத்தில் முடி இருக்கிற இடத்துலலாம் வந்து தடவிட்டு வந்தால் அதுவும் போயிடும் அப்படின்றாங்க. அண்டு டர்மரிக், மஞ்சளுக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, முடி வளர விடாத ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த பப்பாளி பழம், அந்த பப்பாளி பழம் நார்மலாகவே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல கேரக்டர்ஸ் கொண்டது. ஸோ பப்பாளி பழத்தோட தோலை எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் பழம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, பழம் சாப்பிடக்கூடிய அந்த பழத்தையும் மஞ்சளையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி, ஸோ ஒரு சுமார் ஒரு 20 நிமிஷம் முகத்தில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சிறிய சிறிய முகங்கள், தேவையில்லாத முகத்தில் வர்ற அந்த முடியெல்லாம் வந்து வளராது அப்படிங்கிறது வந்து ஒரு டிப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நல்லது தான். ஸோ இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன் சிநேகிதியே நிகழ்ச்சியில்.

0: நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
1: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 ஆண்டிற்கான வருவாய் ஆய்வு அறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 646,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின்போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட பானிஹால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,000 கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுவரை 4,118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16,740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன 1,000 கணக்கானோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிவாரணப் பணிகளுக்காக 30 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் என்று ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்லவுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வுகாண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்ஹாம்டனில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும், காலை மணி 6:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனின் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: நேரம் 12:50.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

வித்யாசாகர் இசையமைப்பில் சித்ரா சுஜாதா குழுவினர் பாடிய பாடல் சிநேகிதியே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. நேர்கள் கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய சிநேகிதியை

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நம் நாட்டின் மூத்த குடிமக்களின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஒரு மிக முக்கியமான திட்டம்தான் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டம். இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மூத்த குடிமக்களுக்கு முதுமையின் காரணமாக ஏற்படும் குறைபாடுகளை சமாளிக்க தேவையான உடல் உறுத்துணை சாதனங்கள் மற்றும் உதவிகளை இலவசமாக வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டம்தான் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டம். இது 2017 ஏப்ரல் 1 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. முழுமையாக மத்திய அரசே இதற்கு நிதியளிக்கிறது. இதற்கான நிதி மூத்த குடிமக்கள் நல நிதியிலிருந்து பெறப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நமது மூத்த குடிமக்கள் தங்கள் உடல்நல குறைபாடுகளை போக்கி சுய மரியாதையுடன் சாதாரண வாழ்வுடன் வாழ உதவுவதே ஆகும். இந்த திட்டத்தில் இணைய பயனாளிகள் 60 அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். பயனாளிகள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவராக இருக்க வேண்டும். மேலும் மாத வருமானம் ரூபாய் 15,000 மிகாமல் இருக்க வேண்டும். முதுமை காரணமாக பார்வை குறைபாடு, செவித்திறன் குறைபாடு, பல் இழப்பு அல்லது நடமாடும் திறன் குறைபாடு போன்ற ஏதேனும் ஒரு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். 80 அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு சாதனங்கள் அவர்களின் வீட்டிற்கே வந்து வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் முதுமை சார்ந்த குறைபாடுகளை கடக்க பல அத்தியாவசிய சாதனங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஒருவருக்கு 1 மேற்பட்ட குறைபாடுகள் இருந்தால் ஒவ்வொரு குறைபாட்டிற்கும் தனித்தனி சாதனங்கள் வழங்கப்படும். முக்கியமாக வழங்கப்படும் சாதனங்கள் ஊன்றுகோள்கள், சக்கர நாற்காலிகள், செவித்திறன் கருவிகள், கண்ணாடிகள், செயற்கை பல் செட்டுகள், முதுகெலும்பு ஆதரவு சாதனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றன. இந்த சாதனங்கள் உயர்தரமானதாகவும் இந்திய தர நிர்ணயங்களுக்கு இணக்கமானதாகவும் இருக்கும். விநியோகிக்கப்படும் சாதனங்களுக்கு 1 இலவச பராமரிப்பை மத்திய அரசே வழங்கும். சாதனங்களை பெறுவதற்கு பயனாளிகள் பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றலாம். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மதிப்பீட்டு முகாம்களை நடத்துகின்றன. இந்த முகாம்களில் மருத்துவ அதிகாரிகள் மூலம் பயனாளிகள் சோதிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான சாதனங்கள் பரிந்துரைக்கப்படும். பின்னர் விநியோக முகாம்கள் நடத்தப்பட்டு பரிந்துரைக்கப்பட்ட சாதனங்கள் இலவசமாக வழங்கப்படும். திட்டத்திலேயே தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அல்லது பிற அடையாள சான்றுகள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளதற்கான சான்றிதழ், மருத்துவ அலுவலரிடம் பெற்ற மருத்துவ சான்றிதழ் ஆகியன இந்த திட்டத்திலேயே தேவையான ஆவணங்களாகும். ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா என்பது வெறும் உதவி திட்டம் மட்டுமல்ல, இது நம் நாட்டின் முதுகெலும்பாக திகழும் மூத்த குடிமக்களுக்கு நாம் செலுத்தும் மரியாதை மற்றும் நன்றியாகும். முதுமையின் காரணமாக ஏற்படும் சவால்களை கடந்து அவர்கள் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ இந்த திட்டம் துணை புரிகிறது. முதியோர் நலனை பேணும் அரசின் இந்த சிறப்பான திட்டத்தை தகுதியுள்ள அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: தொடர்ந்து மெல்லிசை.

ஸ்ரேயா கோஷல், விஜய் யோஸ்தாஸ் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். உழைத்தது ஹிந்தி மொழி பாடல். வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க நீங்களே. பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து மலையாள மொழி பாடல்.

சாஸ்திரி ராஜேஷ் ஹேமந்த் ஆகியோர் பாடிய பாடல் நம்பர் கேட்டீர்கள். ஒலித்தது கன்னட மொழி பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, தொடர்ந்து தெலுங்கு மொழி பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி

0: அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல் மிகு கருவிகளாக திகழ்கின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சதாண்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்து நாட்டிற்கு தாம் மேற்கொண்டுள்ள பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர், இந்த வெற்றிக்கு காரணமாக அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினரை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லாக்சனுடன் ஆக்லாந்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இருவரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இந்தியா நியூசிலாந்து இடையே அடுத்த 5 ஆண்டுகளில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படையான சுதந்திரமான வளர்ச்சிக்கு இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இறையாண்மையும் எல்லைப்பகுதி உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இரு தலைவர்களும் எடுத்துரைத்தனர். இந்தியாவையும் நியூசிலாந்தையும் இணைக்கும் பாலமாக விளையாட்டுத்துறை திகழ்வதாகவும், இந்த ஆண்டு எழுச்சிமிகு விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கிடையே தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நாட்டின் மரபு சார்ந்த ராணுவ திறன்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்தி வலுவான சுயசார்பு பாரதத்தை இந்தியா கட்டமைத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட INS மகேந்திரகிரி அதிநவீன போர்க்கப்பலை கிழக்கு கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் ராணுவ பயன்பாட்டில் முக்கியத்துவம் பெறும் என்பதை எடுத்துரைத்தார். இந்திய கடற்படையில் 6 அதிநவீன போர்க்கப்பல்கள் கடந்த 1.5 ஆண்டுகளில் இணைக்கப்பட்டது விரிவடைந்து வரும் நம் தேசத்தின் கப்பல் கட்டமைப்பு திறனுக்கும் பாதுகாப்பு தொழிற்சூழலுக்கும் சான்றாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், இயற்கை பேரிடர் காலங்களில் இந்திய கடற்படையின் மனிதநேய செயல்பாடுகள், மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அளப்பரிய சேவைகளையும் சுட்டிக்காட்டினார். அண்மை மேற்காசிய நெருக்கடியின்போது வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்தில் இந்திய கடற்படையின் சிறப்பான பங்கையும் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதுடன் கலாச்சாரத்தையும் அறிவுசார் திறனையும் நவீன கல்வியையும் மக்களிடையே கொண்டு செல்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் பொது நூலக திறப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இளையோர் நூலகங்களுடன் இணைந்திருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்ள வாசிப்பு பழக்கம் மிக இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அறிவுத்திறனின் ஆதாரமாக நூலகங்கள் விளங்குவதாக கூறிய அவர், நூலகங்களை பள்ளிகளோடு இணைக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். வலுவான நிலையான போக்குவரத்து ஒருங்கிணைப்பை உருவாக்க அதிநவீன தொழில்நுட்பங்களையும் புதுமையான நிலைப்பாடுகளையும் பிரிக்ஸ் நாடுகள் பகிர்ந்து கொள்வதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாக்பூரில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இது சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நீடித்த நிலைத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகங்களின் போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 316வது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், சுதந்திரத்தை நிலைநாட்ட போராடிய அன்னாரது வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் காட்டாங்குளத்தில் அமைந்துள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 1710 பிறந்த மாவீரன் அழகு முத்துக்கோன் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலாக குரல் எழுப்பியதுடன் சுதந்திரத்திற்காக உயிர்த்தியாகம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இளையோர்களின் ஆளுமையை மேம்படுத்தி நியாயமான நம்பிக்கைக்குரிய உலகில் அவர் விரும்பும் குடும்பங்களை உருவாக்குவது என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, தாய்மார்கள் நலன் குன்றுதல் உள்ளிட்ட எதிர்மறையான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. மக்கள் தொகை தினம் குடும்ப திட்டமிடலின் அவசியத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வளமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் சுகாதாரமான, ஆளுமைமிக்க, வலுவான, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்த்தோலிசை தொடங்கி வைத்ததோடு மக்கள் தொகை தின உறுதிமொழியும் செய்து வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனாக்கர் கொடியசத்து துவக்கி வைத்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பெரியார் சிலை, அண்ணா சிலை, காந்தி சிலை போன்ற முக்கிய வீதியின் வழியாக சென்றது. இப்பேரணியில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அளவான குடும்பம் வளவான வாழ்வு போன்ற பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திச் சென்றனர். உலக மக்கள் தொகை தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
0: வேலூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணாக்கர் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலை கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் கையிருப்பு மற்றும் தரம் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு குறித்து அனைத்து கட்சியினரும் ஒருசேர விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருப்பது போல் தமிழக அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலையிலிருந்து மாறக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்பவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு வழங்கும் அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். அரசியல் விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு கடந்த ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை தற்போதைய அரசு தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, ஆம்பூர் தோல் தொழிற்சாலை, கட்டணமில்லா கல்வி, கைத்தறி நெசவு தொழில் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை தமது கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் மாதிரி நாடாளுமன்ற நிகழ்வு இன்று தொடங்கியது. 2 நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் மூலம் ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்து விரிவாக தெரிந்து கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்துள்ளனர்.
3: என்னோட பேர் வந்து எஸ் மித்ரா. இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பார்லமெண்ட் அப்படின்னா அதுல என்ன நடக்கும், அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்றது படிச்சப்ப எனக்கு பெருசா அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இங்க வந்ததால பில் பாஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த பில் பிரசென்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, சோ ஒரு ஒரு விஷயத்த பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரிதான் எங்களால இங்க வந்து பேச முடியுது.
4: என்னோட பேர் சாய்ஸ்ரீ. நான் வந்து இன்னைக்கு யங் இந்தியன் பார்லமெண்ட்க்கு வந்திருக்கேன். இது ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பார்லமெண்ட் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு டெமோக்ரஸினா எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல இருக்க பார்ட்டி அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கத்துக்கிட்டோம்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 நடைபெறுகிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 நார்வே இங்கிலாந்தையும், காலை 6:30 நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல் மிகு கருவிகளாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நிலையத்தில் நேரம் 1:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. திரைகானம்

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:15.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ்மில்.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நீலமலை நேரம் நீலமலை நேரம் நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பணியர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
2: கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ உன்னின பாயும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே உன்னின பாயும் போண்ட பலத்தே அம்மோ அம்மா கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ அப்பன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே அப்பன பாயும் போண்ட பலத்தே அம்மோ அம்மா கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ என்ன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ அப்பன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே அப்பன பாயும் போண்ட போலத்தே கெஞ்சிரே அம்மோ அம்மா கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ உன்னின பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே உன்னின பாயும் போண்ட போலத்தே அம்மோ அம்மா கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ அம்மன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே அம்மன பாயும் போண்ட போலத்தே அம்மோ அம்மா கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ நின்ன பாயலும் உட்டு கொடுத்தமா கெஞ்சிரே கெஞ்சிரே அம்மன பாயும் என்ன பாயும் போண்ட போலத்தே கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ அம்மன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே அம்மன பாயும் போண்ட போலத்தே அம்மோ அம்மா கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ உன்ன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே உன்னின பாயும் போண்ட போலத்தே அம்மோ அம்மா அம்மா அம்மா என்ன பாய போனும் போலத்தே அம்மோ அம்மா அன்னைக்கு போலத்தை என்ன பாயும் போனும் என்று பறையுள்ள அம்மோ அம்மா.

ஐநா இல்ல பாபா ஐநாடம் பொண்ணு வள்ளா தேக்க பாண்டோ எண்டு எண்டோ எண்டு எண்டு எண்டு எண்டு எண்டக்கும் இல்லவா மென்னல் மென்னா மென்னா மென்னா மென்ன மென்னா மென்னா மென்னா ஆ சிடையங்கோட்டையும் வயநாடன் பொண்ணும் இலவ ஒண்டையை கொண்டாரு எண்டு எண்டு எண்டு எண்டு.

செங்கமலை நாடு, செங்கமலை நாடு தம்பி, மலைமங்க நாடு, நடி வரும் போடி வரும் செங்கமலை நாடு, செங்கமலை நாடு தம்பி, மலைமங்க நாடு, நடி வரும் போடி வரும் செங்கமலை நாடு, செங்கமலை நாடு தம்பி, மலைமங்க நாடு, விழிவிடி விழிப்பு செங்கமலை நாடு, செங்கமலை நாடு தம்பி, மலைமங்க நாடு, பரமசிவன் குடி விழிப்பு செங்கமலை நாடு, செங்கமலை நாடு தம்பி, மலைமங்க நாடு, அடி வரும் போடி வரும் செங்கமலை நாடு, செங்கமலை நாடு தம்பி, மலைமங்க நாடு, நடி வரும் போடி வரும் செங்கமலை நாடு, செங்கமலை நாடு தம்பி, மலைமங்க நாடு, பச்சை மலை பவிழமலை செங்கமலை நாடு, செங்கமலை நாடு தம்பி, மலைமங்க நாடு, பச்சைமல் பவிழமலை செங்கமலை நாடு, செங்கமலை நாடு தம்பி, மலைமங்க நாடு, அடி வரும் போடி வரும் செங்கமலை நாடு, செங்கமலை நாடு தம்பி, மலைமங்க நாடு, அடி வரும் போடி வரும் செங்கமலை நாடு, செங்கமலை நாடு சாமி, மலைமங்க நாடு, செங்கமல் குடி விழிப்போ ரெங்கறந்த நாடு, ரெங்கறந்த நாடு சாமி, மலைமங்க நாடு, ஜெல்லாலமணி ஜெல்லாலோ, ஜெல்லாலமணி ஜெல்லாலோ, ஜெல்லாலமணி பாடும்படி ஜெல்லாலமணி ஜெல்லாலோ, மந்திடம் மந்திடம்.

0: கும்பிடும் கும்பிடும் சபையோரே, நாளும் என்னாலும் பாருங்கோ தொண்டி மேனும் போல துள்ளதம்மா, வேண்டி குட்டினாலும் என்னாலும் பாருங்கோ தொண்டி மீனும் போல துள்ளதம்மாத்தம் பயிர் கத்திர பணம் கொடுத்தோம், அப்ப மகளே குட்டி இருக்கும் மணியே, அப்ப மகளே குட்டி இருக்கும் மணியே, விடு விடுத்தோம் மினுமினுத்தம் பயிருக்கு தர்ப்பணம் கொடுத்தோம், அப்ப மகளே குட்டி இருக்கும் மணியே, மாம மகளே குட்டி பொஞ்சாரியே, அப்ப மகளே குட்டி இருக்கும் மணியே, மாம மகளே குட்டி பொஞ்சாரியே, வாங்கோ வாங்கடி வண்டிங்களே பதியரா சிட்டம்புளே நொண்டிங்களே, வாங்கோ வாங்கடி வண்டிங்களே பதியரா சிட்டம்புளே நொண்டிங்களே.
1: மரத்துக்கு ம

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டிஎஃப்எம் 100.8. நேரம் 2:30. மேட்னி டைம் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்போம் நேர்களே.

மனோ திப்பு ஆகியோர் குரலில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடல் கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 2:46. ஒழித்துக் கொண்டிருப்பது மேட்னி டைம். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற்றுள்ள திரைப்படம் புதிய கீதை.

தேவன் சித்ரா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். மேட்னி டைம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. புதிய கீதை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்

0: திப்பு தேவன் ஆகியோர் குரல் எழுத்த பாடலுடன் இன்றைய மேக்னி டைம் ஒருபட பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி வழங்கிய திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்தீர்கள். நாளை பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாக உள்ளது. பங்கேற்று பாடல்களை கேட்டு ரசியுங்கள் நேயர்களே. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு 6 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்துறை, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், அவலூர்பேட்டை, சோலையாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர், லக்கூர், சின்னக்கல்லாறு, மணம்பூண்டி, வால்பாறை, எறையூர், மணலூர்பேட்டை, சீர்காழி, நாகப்பட்டினம், கலையநல்லூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சூலாங்குறிச்சி, பார்வுட், கோத்தகிரி, திருக்கோயிலூர், வெட்டிக்காடு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, ரிஷிவந்தியம், சின்கொனா, கொள்ளிடம், கோவிலாங்குளம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், தியாகதுர்கம், பொன்னை அணை, பெருந்துறை, மிமிசால், ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி, மாத்தூர், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருத்துறைப்பூண்டி, கிளன்மார்கன், கொடைக்கானல், ஆலக்கரை, பிள்ளையார்குப்பம், தேவக்கோட்டை, அவலாஞ்சி, நெய்வேலி, சங்கரிதுர்க், திருப்பாலபந்தல், முத்துப்பேட்டை, மடம்பூண்டி, பெருந்துறை, வேப்பூர், உளுந்தூர்பேட்டை, தானியமங்கலம், தென்பரநாடு, கரம்பக்குடி, குண்டேரிப்பள்ளம், ஷோலிங்கர், நீடாமங்கலம், காட்டுமன்னார் கோவில், கஞ்சனூர், பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், மணிமுத்தாறு அணை, பொன்மலை, மேட்டூர், மருங்காபுரி, ஆயின்குடி, வடக்குத்து, மேல்குடலூர், பெரியாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குன்னூர், குடலூர் பஜார், வீரகவூர், காட்டுமயிலூர், வேங்கூர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், பெரியநாயக்கன்பாளையம், கல்லணை, தலைஞாயிறு, ஒரத்தநாடு, கடலூர், அண்ணாமலை நகர், ஊத்து, பவானி, கொறிஞ்சிப்பாடி, கோவில்பட்டி, திருக்கோவிலூர், அரியலூர் கேம்ப், நகுடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஆனந்தாபுரம், கிண்ணக்கோரை, குடுமியான்மலை, சோத்துப்பாறை, அரிமளம், தேவாலா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை சென்னை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று நாளை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. 13 முதல் 16 தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் மழைக்கு வாய்ப்பில்லை. 17 தேதியன்று லேசானது முதல் மிதமான மழை எங்கும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை.
2: இனி கேட்கலாம் 3 மணிக்கான செய்திகள்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நூலகங்களை பயன்படுத்தி இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதின் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்து துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார்.

0: வேலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சவுத் ஆம்டனில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 3:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் மக்கள் தொகை பெருக்க தினத்தை ஒட்டிய நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மருத்துவர் எஸ் அனிதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே எஸ் ஸ்ரீதேவி.
1: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை பெருக்க தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சோ இந்த தினம் வந்து எதுக்காக நம்ம வந்து கடைபிடிக்கிறோம், மக்கள் தொகை பெருக்கத்தினால என்னென்ன பாதிப்புகள் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இந்த சாதக பாதகங்களை பத்தி பேசுறதுக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மருத்துவர் எஸ் அனிதா அவர்கள் நம் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. மேடம் வணக்கங்க.
2: வணக்கம்.
1: இன்னைக்கு வேர்ல்டு பாப்புலேஷன் டே. சோ இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டே நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்?
2: ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி வந்து உலக மக்கள் தொகை தினத்தை நம்ம கொண்டாடுறோம். அது ஏன் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்மளோட சமத்துவம், அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு, பாலின சமத்துவம், வறுமை மற்றும் தாய்மார்களோட ஆரோக்கியம், இந்த மாதிரி இருக்கிற மக்கள் தொகை சார்ந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையில வந்து இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டிருந்தது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது கடைபிடிச்சாங்கன்னா 1987ஆம் ஆண்டுலயே வந்துட்டு 500 கோடி மக்களை வந்து இருந்ததுனால இந்த மக்கள் தொகை தினத்தை வந்து அப்பவே ஐக்கிய நாடுகள் சபையில வந்துட்டு கொண்டாடுனாங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு இந்த தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அதிவேக இந்த மக்கள் தொகை வளர்ச்சியில என்னென்னலாம் நம்மளுக்கு பாதிக்குது, சுற்றுச்சூழல் பாதிக்குது, நம்மளோட சுகாதாரம் பாதிக்குது, அது மட்டும் இல்ல வேலை வாய்ப்புல ஏற்படக்கூடிய தாக்கங்கள். அவ்வளோ மக்கள் தொகை இருந்தா ஒவ்வொருத்தரோட வாழ்வாதாரம், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டோ, அதாவது அதிவேக மக்கள் தொகை வளர்ச்சியில சுற்றுச்சூழல் பாதிக்குது, அது மட்டும் இல்ல வாழ்வாதாரம் பாதிக்குது, சுகாதாரம் பாதிக்குது, மக்களுக்கு ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டான விழிப்புணர்வை உருவாக்குறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த மக்கள் தொகை தினத்தை வந்து நம்ம முக்கிய நோக்கமா கொண்டு கொண்டாடுறோம். இது மெயினா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த தினத்தை வந்து எப்படியெல்லாம் நம்ம விழிப்புணர்வு இது பண்றாங்கன்னா பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற ஏரியா எங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ராமநாதபுரம், இந்த மாதிரி நிறைய பல மாவட்டங்கள்ல பாப்புலேஷன் சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஏரியால எல்லாம் வந்துட்டு மருத்துவத்துறை சார்பா நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துறாங்க, கருத்தரங்குகள் நடத்துறாங்க, பேச்சாளர்களை வச்சு அவங்க சார்பில் இந்த மக்கள் தொகை தினத்தை வந்துட்டு விழிப்புணர்வு முகாம் மாதிரி கொண்டாடுறாங்க. இதுதான் இது வந்து மக்கள் தொகை தினத்தை கொண்டாடுறதுனால வரக்கூடிய விழிப்புணர்வை வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர்றதை வந்து எப்படியெல்லாம் நம்ம தடுக்கலாம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த தினத்தை கொண்டாடுறோம்.
0: நேர்களை அனிதா அவர்கள் கூட பேசிட்டே இருக்கோம். இன்னும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு.

0: ஒரு அருமையான பாடலை கேட்டோம். மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில சர்வதேச மக்கள் தொகை பெருக்கு தினத்தை ஒட்டிய நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.
1: முன்னாடிலாம் வந்து ஒரு வீட்டுக்கு 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க அப்படிலாம் இருப்பாங்க. இப்ப வந்து மக்கள் தொகை ஓரளவு கண்ட்ரோல் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த 4 குழந்தைய வளர்க்கறதுக்கும் 1 குழந்தைய வளர்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நமக்கு?
2: ஆக்சுவலாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நீங்கள் சொல்கிறது 4 குழந்தைங்கிறது கம்மி. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்துட்டு ஒரு வீட்டில் 12 குழந்தைகள் வருஷம் ஒருக்கா ஒரு டெலிவரி பார்ப்பாங்க. நார்மல் டெலிவரி தான் ஆகும். அந்த 12 குழந்தைங்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களோ அதுக்கு உண்டான இன்கமோ அவங்களுக்கு உண்டான கல்வியோ வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப உழைச்சாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த காலத்தில் எல்லாமே வந்துட்டு விலைவாசிகளும் வந்து மக்கள் தொகையோட விலைவாசிகளும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் வந்துட்டு அவங்க இயற்கையான முறையில் என்ன நல்லா கிடைக்குதோ அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து கொடுத்து வளர்த்தாங்க. தாய்ப்பாலே வந்து இப்போ உள்ள தாய்மார்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அப்படிங்கும்போது அந்த ஆரோக்கியமான அந்த தாய்ப்பாலை கொடுக்காமல் இருக்கிறதே வந்து மிகப்பெரிய தப்பு. அந்த காலத்துலலாம் நம்மளோட தாத்தா பாட்டிங்க வந்து 12 குழந்தைகள் இருந்தாலுமே 12 குழந்தைங்களுக்கும் முறையான தாய்ப்பாலை கரெக்டாக கொடுத்தாங்க. ஆனால் இந்த காலத்து தாய்மார்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னாவே அவங்களோட அழகு கெட்டுடும் அப்படிங்கிறதுக்காக தாய்ப்பாலை கொடுக்கறதில்ல. அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் பெருக்கிட்டே வருது. அவங்களுக்கு தேவையான வசதிகள் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தங்க வந்து ஐயோ அவங்க இப்படி இருக்காங்க நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வர்றதுனா ஆசைகள் அதிகமாகிறதுனால தான் இவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லாமே நம்ம புகட்டணும், இவ்வளோ குழந்தைங்களை வச்சு நம்மளால அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கான்செப்டில் அந்த காலத்தில் வந்துட்டு அந்த மக்கள் தொகையை குறைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு 4 பேர் மட்டும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்னென்னா அது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு குழந்தை 3 பேர் தான் ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் சரியான முறையில் கொடுத்து அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு தான் இப்போ இருக்கிற பேரண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க.
0: நேர்களை அனிதா அவர்கள் கூட பேசிட்டே இருக்கோம். இன்னும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு.

0: ஒரு அருமையான பாடலை கேட்டோம். மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில சர்வதேச மக்கள் தொகை பெருக்கு தினத்தை ஒட்டிய நேர்முகம் கேட்டுட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.
1: பொருளாதார அடிப்படையில வந்து நாலு குழந்தையை வளர்க்கறதை விட ஒரு குழந்தைய வளர்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைங்களா?
2: ஆமா, ஏன்னா நாலு குழந்தைக்கு ஒரே மாதிரி ஈவனா கொடுக்க முடியாது. எந்த ஒரு அடிப்படை வசதிகளையுமே வந்துட்டு ஈவனா கொடுக்கவே முடியாது. ஒரு குழந்தைக்கு சரியான முறையில ஊட்டச்சத்து கிடைக்கும், ஒரு குழந்தைக்கு கிடைக்காம போகலாம். ஏன்னா அதிகமா அதுல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து முதல் குழந்தையா தான் இருக்கும். முதல் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தோ எதுவோ இருக்காது. அடுத்தடுத்து வர குழந்தைங்க மேலதான் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அக்கறையோட, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கிடைக்கல, ரெண்டாவது குழந்தைக்காவது அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல அவங்க வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா வந்துட்டு இதுல பாதிக்கப்படுறது வந்து முதல் குழந்தையா தான் இருக்கும் எப்பவுமே. அதனால ஒரு குழந்தையா இருந்தா அந்த குழந்தைக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் மக்கள் தொகையை குறைச்சி இந்த இதுல வந்துட்டு ஒரு குழந்தைக்கு கல்வி ஆகட்டும், சுகாதாரமாகட்டும், அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறாங்க. அதனால வந்துட்டு நாலு குழந்தைய வளர்த்துன காலம் கூட அவ்வளோ அவங்களுக்கு வித்தியாசமா தெரியல. இப்போ ஒரு குழந்தைய வளர்க்கறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்குமே. ஏன்னா ஒரு குழந்தைக்காகவே அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா மக்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பொருளாதார ரீதியா அவங்க வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. மக்கள் தொகை பெருகிட்டே வர்றதுனால அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் வந்து இல்லை. அப்ப ஒரு குழந்தைய பார்த்து இன்னொரு குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும். அதுக்காக அந்த நாலு குழந்தையோட ஒரு குழந்தைக்கு எல்லாம் கிடைக்கட்டும்னு மட்டும்தான் இந்த மக்கள் தொகை தினத்தை வந்துட்டு கம்மி பண்ணி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க.
0: நேர்களை அனிதா அவர்கள் கூட பேசிட்டே இருக்கோம். இன்னும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு.

0: ஒரு அருமையான பாடலை கேட்டும் மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில சர்வதேச மக்கள் தொகை பெருக்கு தினத்தை ஒட்டிய நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.
1: இப்ப ஒரு பக்கம் வந்து மக்கள் தொகையை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதுனால இந்த ஜென்ரேஷன் வந்து நல்லா ஒரு ரிச்சான ஒரு லைஃப் வந்து அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, குழந்தை இன்மைங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை எப்படி நம்ம அரசாங்கம் வந்து கையாளுது?
2: நீங்க கேக்குற கேள்வி வந்து எப்படி இருக்குன்னா, இந்த காலத்துக்கு தேவையான ஒரு இதுதான் இது. ஏன்னா இந்த காலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் வந்து வீட்டுல எந்த வேலையுமே செய்யறது இல்ல. நம்ம அந்த காலத்துல பாரதியார் சொல்லியிருக்காரு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு. ஆனா நாம வந்துட்டு அப்படி இல்ல, கல்வியும் புகட்டணும், அதே மாதிரி வீட்டு வேலைகளையும் வந்துட்டு பெண் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். எந்த ஒரு பொண்ணு வந்து வீட்டு வேலை செய்யாம, சரியான முறையில பாடிக்கு எக்ஸசைஸ் இல்லாம, உணவு பழக்கங்களை கரெக்டா எடுக்காம இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்துட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நிறைய நடக்குது. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தடுக்கிறதுக்கு தான் அந்த காலத்துல வந்து மிக்சி கிரைண்டர்லாம் இல்லாம எல்லா வேலையும் எடுத்து செஞ்சாங்க. எல்லாமே கைக்கு உடம்புக்கு குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா, முதுகுக்கு, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் செய்யும் போது அவங்க கரெக்டான முறையில அந்தந்த ஏஜ்ல வந்துட்டு பெண்மை வந்து பூப்படைதலோ, கரெக்டான முறையில வந்துட்டு கன்சீவ் ஆகிறதோ, இது எல்லாமே கரெக்டா நடந்தது. உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் உலகமா இருக்கு. இந்த அவசர உலகத்துல வந்து வீட்லயும் சத்தான உணவை சமைச்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கிடையாது, ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு போறாங்க. ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தையா இருந்தா கரெக்டா அந்த ஹெல்த்தி ஃபுட்டை மாதம் மாதம் நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு குழந்தை வந்து 9வது படிக்கும் போதோ இல்ல 10வது படிக்கும் போதோ பூப்படைதல் வந்து கண்டிப்பா நடக்கணும், அதுதான் நார்மலான ஏஜ். ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 5வது படிக்கும் போதே அவங்க வந்துட்டு என்ன ஆயிடுறாங்க, பூப்படைஞ்சிடறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸா இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா அவங்க உடம்புல வந்துட்டு வேலை செய்யுது. அப்படின்னா அதுக்கு காரணம் உணவு தான். அந்த உணவை வந்து நம்ம எப்படி எல்லாம் மாத்தி கொண்டு வரணும், மேக்சிமம் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், மைதா ஐட்டம்ஸ், கடையில வந்து என்ன ஆயில் யூஸ் பண்றாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்காம வீட்டுல சமைச்ச உணவு, பழங்கள் காய்கறிகள், அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி என்ன நல்லா கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு சாப்பிட வைக்கணும். அதுவும் இல்லாம விதையுள்ள காய்கறிகளையும் பழங்களையும் அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே கொடுத்து பழக்கணும்னா இந்த மாதிரி இன்ஃபெர்டிலிட்டிக்கு நம்ம போகாம குழந்தை பேரை வந்து தடுக்கலாம். இவங்க வந்து குழந்தை தன்மையை வந்து இல்லாம அவங்க வந்து மகப்பேறு நல்லா ஈஸியா வந்துட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு விதையுள்ள காய்கறிகளை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்க எடுக்கணும். இதுல வந்துட்டு ஸ்பெசிபிக்கா அடுத்த ஜென்ரேஷன் வரணும் அப்படின்னா, இதுல வந்துட்டு ஒரு படத்தை நான் ஞாபகப்படுத்துறேன், முந்தானே முடிச்சு பாக்கியராஜ் சார் வந்து சொல்லியிருப்பாரு முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முருங்கைக்காவை வந்து சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம குழந்தைய வந்து ரெடி பண்ணிடலாம். கட்டாயம் வந்துட்டு முருங்கைக்காயோ முருங்கை கீரையோ குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அதை ரெகுலரா சாப்பிட வைக்கிறோம் அப்படின்னா அவங்களோட அந்த பவர் வந்து என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு வந்து அடுத்த இன்ஃபெர்டிலிட்டிக்கு போகாம அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நாவல் பழம், சுகருக்கு தான் நாவல் பழம் சாப்பிடணும் இல்ல, ஒரிஜினலா நாவல் பழம், இதெல்லாம் வந்துட்டு முதியோர்கள் ஃபாலோ பண்ணதுதான். விதை உள்ள காய்கறி அதை வந்து அதிகமா குழந்தைங்களுக்கு கொடுக்க கொடுக்க அவங்களோட கர்ப்பப்பையில இருக்கிற கழிவுகளோ கட்டிகளோ அதை எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அத்திப்பழம், அத்திப்பழம் கொய்யாப்பழம் எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி விதைகள் இருக்கும். நம்ம அந்த காலத்துல எல்லாம் கொட்டையை முழுங்கிட்டோம், விதையை முழுங்கிட்டோம்னு சொல்லி சொல்லுவாங்க. முழுங்கனா உடனே மரம் முளைக்கும்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல சொல்லி அவங்கள வந்து சாப்பிட வைப்பாங்க. ஆனா வந்துட்டு விதையோட இருக்கிறதையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டாதான் நம்ம உடல்ல இருக்கிற அந்த கழிவுகள் வந்து வெளியேறும், குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல ஆரோக்கியமான கர்ப்பப்பையில வந்து வளர்ச்சி இருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த இன்ஃபெர்டிலிட்டியை வந்து நம்ம நல்லாவே தடுக்க முடியும். ஆனா இனிமேல் இன்ஃபெர்டிலிட்டி வராம இருக்கணும்னா நம்ம விதையுள்ள காய்கறிகள், அதாவது ஹைபிரிட் இல்லாம நாட்டு காய்கறிகளை விதையுள்ளதா பார்த்து எடுத்துக்கணும். அதுல மெயினா கொய்யாப்பழம் சாப்பிடலாம், அத்திப்பழம் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் நாவல் பழம், கொட்டைகள் இதெல்லாம் இருக்கு, பூசணிக்காய் விதை, ஆளி விதை, இந்த மாதிரி விதைகள் எது எதுலாம் அதிகமா இருக்குதோ அது எல்லாம் அதிகமா குழந்தைங்களுக்கு நம்ம உணவுல வந்து கொடுக்கணும். அது வந்து இந்த காலத்து தாய்மார்களுக்கு அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதே தெரியறது இல்ல. அதுக்குதான் இப்ப நிறைய வீடியோஸ் வந்துருச்சு, ஒவ்வொன்றையும் பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு எப்படியாவது அந்த உணவை வந்து உள்ள புகட்டுங்க. பெண் குழந்தைகள் இருக்க வீட்டுல அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது அந்த குழந்தைங்களும் ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி முதுகு வலி கட்டாயம் வரும், பூப்படைந்த பெண்களுக்கு முதுகு வலி கட்டாயம் வரும். இடுப்பு வலுப்படுத்துறதுக்காக நம்ம வந்து கருப்புளுந்து, களியோ கஞ்சியோ அந்த மாதிரி கொடுக்கணும், நாட்டுக்கோழி முட்டை அந்த மாதிரி ரெகுலரா கொடுக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து மாதம் மாதம் மாதவிடாய் பிரச்சனை இல்லாம, கர்ப்பப்பையில எந்த பிரச்சனையும் இல்லாம ரெகுலரா அவங்கள கொண்டு வரணும்னா நம்ம கரெக்டான முறையில அவங்களுக்கு கசப்பு, துவர்ப்பு, அறுசுவை உணவு அனைத்தையும் அவங்களுக்கு புகட்டணும். புகட்டினா மட்டும்தான் பெண் குழந்தைங்களுக்கோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதனால வந்துட்டு நம்ம இனிமேல் வர காலத்துல இன்ஃபெர்டிலிட்டி தடுக்கணும்னா விதையுள்ள காய்கறிகளை அதிகமா எடுத்தோம் அப்படின்னா கட்டாயமா நம்ம வந்துட்டு அதை வந்து சரிப்படுத்த முடியும்.
0: நேர்களை அனிதா அவர்கள் கூட பேசிட்டே இருக்கோம். இன்னும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு.

0: மக்கள்தொகை பெருக்கு தினத்தையொட்டிய நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.
1: சராசரி பாலின விகிதம், அந்த சராசரி பாலின விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பெண் குழந்தைகளோட உற்பத்தி வந்து கம்மியாயிருது. ஒரு ஜென்ரேஷன்ல ஒரு காலகட்டத்தில் பார்த்து தான் ஆண் குழந்தைகள் அதிகமாக இருக்கு, பெண் குழந்தைகள் கம்மியாக பிறக்கிறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கு, ஆண் குழந்தைகள் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. இப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த பாலின விகிதம் வந்து தமிழ்நாட்டோட பாலின விகிதம் வந்து 996 இருக்குங்கிறத வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கேரளாவில் தான் வந்துட்டு பாலின விகிதம் வந்து அதிகமாக இருக்கு. 1000 மேலே ஆண்களும் 1084 மேலே பெண்களும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 996 தான் பாலின விகிதம். ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா ஆண்களை கம்மியாயிட்டாங்க, பெண்களோட பாலின விகிதம் வந்து அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறாங்க. இதனால கூட நம்ம மக்கள் தொகை வந்து அதிகமாகறதுக்கு இந்தியா வந்து முதலிடமா இருக்கிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லலாம்.
2: அதாவது ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாலும் மூணாவதா
1: ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கறதுக்காக மக்கள் தொகையை அதிகப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா பெண் குழந்தைய வந்துட்டு எப்படி இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணுதான், நம்மளுக்குன்னு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்லயே அவங்க வந்து பெண் குழந்தைய வளர்த்துறாங்க. அப்ப வந்து ஆண் குழந்தை கட்டாயம் வேணும் அப்படிங்கறதுக்காக அடுத்தடுத்து அந்த குழந்தைங்களை வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்பவும் வந்து பெண் குழந்தையா பிறந்தாலும் கடைசி ஸ்டேஜ்லதான் முடியாதுங்கிற ஒரு பட்சத்துலதான் சரி பரவாயில்லன்னு விட்டுறாங்க. இல்லைன்னா ஆண் குழந்தை கட்டாயம் வேணுங்கிற ஒரு இதுலதான் வந்துட்டு எல்லா தாய்மார்களும் வந்துட்டு பெண் குழந்தைய வந்து அவாய்ட் பண்றாங்க.
0: நேர்களை அனிதா அவர்கள் கூட பேசிட்டே இருக்கோம். இன்னும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு.

0: கிடைக்கும்.
1: ஒரு அருமையான பாடலை கேட்டோம். மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில சர்வதேச மக்கள் தொகை பெருக்கு தினத்தை ஒட்டிய நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.
2: பெண் குழந்தைகளை அவாய்ட் பண்ற விஷயங்கள் நீங்க சொல்லும் போதுதான் வந்து இந்த இல்லீகலான வந்து கருக்கலைப்புங்கிற விஷயங்கள் நம்ம நாட்டுல நிறைய பெருகிட்டு இருக்கு. இதுக்கான விழிப்புணர்வோட மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்?
3: அதாவது இப்ப பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இத்தனை வயசுலதான் கல்யாணம் பண்ணணும், இத்தனை வயசுலதான் குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஒரு வயது வந்து இருக்கு. அதாவது 21 வயதுலதான் பெண்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வயதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்கன்னா சில கிராமங்கள்ல வந்துட்டு 18 வயசுலயோ 14 வயசுலயோ பூப்படைஞ்ச உடனேயே வந்துட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணும்போது அவங்களும் அந்த குழந்தை தன்மையோட தான் இருப்பாங்களே ஒழிய அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியோ அந்த பக்குவமோ எதுவுமே இருக்காது. அந்த குழந்தை பூப்படைஞ்ச உடனேயுமே கல்யாணம் பண்ணனா, ஆனா வந்துட்டு அந்த டைம்ல இருக்கிற ஹார்மோன் செக்ரீஷன் அதிகமா இருக்கும். இதே நம்ம முன்னோர்களோ நம்ம தாத்தா பாட்டிங்களோ ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஒரு 30-35 வயசுலங்கும் போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருக்கும் கட்டாயமா. ஆனா இந்த காலத்துல வந்துட்டு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிற கிராமம்

0: ல வந்துட்டு நம்ம மருத்துவத்துறை சார்பா போய் நிறைய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும். குழந்தைங்களுக்கு கல்வி கட்டாயம், மெயினா பெண் குழந்தைங்களுக்கு கல்வி கட்டாயமா புகட்ட வேணும். இந்த பாலியல் சம்பந்தமான கல்வியை வந்துட்டு கட்டாயமா பெண் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தரணும். அப்படி சொன்னா மட்டும்தான் அந்த குழந்தைங்களை வந்துட்டு அந்த பாலியல் தொந்தரவுல இருந்து நம்ம காப்பாத்த முடியும். இப்ப வந்து எல்லா விதமான பள்ளிக்கூடங்களிலும் சரி காலேஜிலும் சரி குட் டச் பேட் டச் என்னங்கறது சொல்லித்தராங்க. குழந்தைய வந்து எப்படி ப்ரிகாஷன் பண்ணணும், யாராவது நம்மள தொட்டாங்கன்னா அது எந்த டச்ன்னு புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லயே அதை புகட்டுறாங்க. அதுவும் மட்டும் இல்லாம நம்மளோட குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் வந்துட்டு கரெக்டான முறையில அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு எஜுகேஷன் கொடுத்தோம், பாலியல் சம்பந்தமா ஒரு எஜுகேஷனை கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து தவறான முறையில போகாம நல்ல முறையில வளர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு.
1: கற்கழிப்பை வந்து நம்ம
0: தவிர்க்கலாம்.
2: நேர்களை அனிதா அவர்கள் கூட பேசிட்டே இருக்கோம். இன்னும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு.

0: ஒரு அருமையான பாடலை கேட்டும் மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில சர்வதேச மக்கள் தொகை பெருக்கு தினத்தை ஒட்டிய நேர்முகம் கேட்டுட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.
1: இப்ப கருக்கலைப்பு வந்து மேரேஜ் முடிஞ்சதையுமே குழந்தை வேணும் அப்படின்னா, இப்ப லேட் மேரேஜ் ஆனதையுமே குழந்தை வேணும்னா உடனே நாம வந்து ட்ரை பண்ணணும். ஆனா சீக்கிரமா கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்துட்டு உடனே குழந்தை வேணும்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் ஒரு 5 வருஷம் வித்தியாசமாவது கேப் இருக்கணும். அடுத்தடுத்து அடுத்தடுத்து டெலிவரி பண்ணவே கூடாது. அப்ப அந்த கருக்கலைப்பை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். கரெக்டா அதுக்குண்டான ப்ராப்பர் எஜுகேஷன், இப்போ ஒரு குழந்தை கன்சீவானா அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற தாய்க்கும் உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். அந்த குழந்தையோட இம்யூனிட்டியும் நல்லா இருக்கணும். தாயோட உடல் சம்பந்தமா வரக்கூடிய நோய்களை அவங்களும் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு பேர்த்தோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். இப்ப குழந்தைய ஒரு பெட்டை எடுத்ததுக்கு அப்புறமும் அடுத்த குழந்தைக்கு அந்த கர்ப்பப்பை வந்து தயாராகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும் நார்மலுக்கு வரதுக்கு. ஏன்னா ஹார்மோன் வந்து அவ்வளோ இம்பேலன்ஸ் நடக்கும். அந்த குழந்தைய பெத்து எடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னா தாய்ப்பால் கொடுக்கணும், கட்டாயம் 2 வருஷம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாம் பார்க்கணும் செய்யணும். அதுக்கப்புறம் அவங்க மனரீதியாகவும் அடுத்த குழந்தைக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அந்த தாய்மார்கள். இது எல்லாம் ப்ராப்பராக டிசைட் பண்ணி ஒரு எஜுகேஷனை முன்னாடியே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதனால வந்துட்டு நாம கருக்கலைப்பு தேவையில்லாத கருக்கலைப்பு நடக்கிறத வந்து அவாய்ட் பண்ண முடியும்.
2: கருக்கலைப்பு கரு சிதைவு எல்லாமே
1: நம்ம அவாய்ட் பண்ண முடியும்.
0: நேர்களை அனிதா அவர்கள் கூட பேசிட்டே இருக்கோம். இன்னும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு.

0: ஒரு அருமையான பாடலை கேட்டோம். மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில சர்வதேச மக்கள் தொகை பெருக்கு தினத்தை ஒட்டிய நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.
1: இப்ப இந்த இம்மெச்சூர்ட் பியூபர்ட்டி, அதாவது வந்து 10 வயசுல 9 வயசுலாம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இப்ப பொதுவா நார்மலா வந்து ஒரு உமனுக்கு ஒரு சைக்கிள்னா ஒரு 400X அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்களுக்கு சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணணுமா, சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ணு பண்ற பொண்ணுங்களுக்கு நம்ம மேரேஜும் சீக்கிரம் பண்ணணுமா?
2: இல்ல, அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த குழந்தைங்களோட உணவு முறையை தான் அதிகமா அவங்களுக்கு ஹார்மோனை வந்து சேஞ்சஸ் பண்ணுது. பேரண்ட்ஸ் வந்து ஒன்று ஜாப் போடுற பேரண்ட்ஸாக இருந்தால் கரெக்டான முறையில் உணவு முறைகளை வந்து ப்ராப்பராக கொடுக்கறது கிடையாது, ஹெல்த்தியாக கொடுக்கறது கிடையாது. இது கொடுக்காததுனால தான் அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து எது கிடைச்சாலும் இந்த குழந்தைங்க சாப்பிட்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி அதிகமாக எடுக்கிறதுனால தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஜங்க் ஃப்ரூட்ஸு, அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் முன்னாடியே நடந்துருது உடம்புல. 10 வயசுலேயே வந்து டெவலப்மெண்ட் எல்லாமே ஆகிடும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த ஹார்மோன் செக்ரீஷன் அதிகமாக சுரக்கிறதுனால தான் 10 வயசுலேயே வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணிடுறாங்க. அதனால வந்துட்டு ரொம்ப லேட் மேரேஜுங்கிறத விட கரெக்டாக இப்போ 21 வயசுங்கிறத 24-25 வயசில் வந்துட்டு நம்ம மேரேஜ் பண்ணிடணும்.
1: முடிஞ்ச வரைக்கும் லேட் மேரேஜ் அவாய்ட் பண்ணணும்,
2: அவாய்ட் பண்ணணும்.
1: மக்கள் தொகை பெருக்க தினம் இந்த ஆண்டோட 2026 கருப்பொருள் பற்றி சொல்லுங்க.
2: அதாவது இந்த 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள், எங்கேஜ் பீப்புள், அவங்களுக்கு உண்டான நம்பிக்கையை வந்துட்டு எதிர்காலத்தில் அவங்க வந்து நனவாக்கணும். இப்போ நம்ம ஒரு எய்ம் வச்சு படிக்கிறோம் அப்படின்னா அந்த எய்மை வந்து அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்துட்டு அந்த ஒரு கான்செப்ட்லேயே தான் அவங்க வந்துட்டு நடக்கணும். அதே மாதிரி தான் இந்த கான்செப்டை வந்து இந்த வருஷம் தீமாக கொண்டாடுறாங்க. என்னன்னா, இளைஞர்களின் நம்பிக்கையை வந்து எதிர்காலத்தில் நனவாக்குறது தான் வந்துட்டு அவங்களோட கான்செப்டாக இருக்கு இந்த வருஷம். இதை வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். அப்போ நம்ம என்ன நினைச்சாலும் பாசிட்டிவாக தான் நினைக்கணும். நல்லதே நினைச்சோன்னா அது நல்லது தான் நம்மளுக்கு நடக்கும். இந்த கான்செப்டில் வச்சு தான் அவங்க வந்துட்டு இந்த வருஷ தீமை வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்றைய இளைஞர்களில் பார்த்தீங்கன்னா கல்வி, பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம், ஒட்டுமொத்த நல்வாழ்வியல் முதலீடு, இது எல்லாத்தையும் செய்வதற்கு அதிகாரம் அளிக்கிறதுக்கு வேண்டிய அவசியத்தை தான் வந்து இந்த கருப்பொருள் மையமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். இந்த கருப்பொருளை வச்சு தான் உலக மக்கள் தொகை தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம். இது வந்து ஐநா சபையில் வந்துட்டு இந்த மக்கள் தொகை எதிர்கால கணக்கெடுப்பு முன்கூட்டியே வந்துட்டு அவங்க வந்து உலகில் வந்து இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால முன்கூட்டியே அந்த கணக்கெடுப்பை ஐநா சபையில் வந்துட்டு கணிக்கிறாங்க. இதனால் மட்டும்தான் அந்த இளைஞர்களோட வாழ்க்கை குறிக்கோள்கள், நீ நாளைக்கு பெருசாகி என்ன பண்ண போகிற, நீ அதுக்கு அடுத்த லெவலில் போய் என்ன தொழில் பண்ண போகிற, உன் வீட்டை எப்படி காப்பாற்ற போகிற, இது பொருளாதாரமா இல்லை சமூக இதில் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளோ வீட்டு வசதி தடைகளோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த வருஷம் இளைஞர்களோட இதை கருப்பொருளாக வச்சு உலக மக்கள் தொகை தினத்தை கொண்டாடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் உலக மக்கள் தொகை தின பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக UNFPA அப்படின்ற ஒரு பேஜில் வந்துட்டு என்ன நல்லா இளைஞர்களுக்கு வந்துட்டு நம்ம புகட்டணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து தெளிவுபடுத்தியிருக்கலாம். மக்கள் தொகை தினத்தை வந்து கட்டுப்படுத்தி பெண்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கும் அவங்களுக்கு சிறந்த எதிர்காலத்திற்கான பூமியின் மீதான மக்கள் கூட்டத்தை குறைக்கிறதுக்காகவும் பெருகி வரும் மக்கள் தொகையில உள்ள சுற்றுச்சூழல் பகுதி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தேவையான நச்சுத்தன்மை உள்ள இடத்துல எல்லாம் மக்கள் தொகையை வந்து பாதுகாக்கணும். இந்த பூமிக்கு நம்ம வந்து பெருமையா சேர்க்கணும். இந்த சுமையை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உறுதிமொழி எடுக்கணும். இதனாலதான் வந்துட்டு உலக மக்கள் தொகை தினத்தை வந்து இந்த ஸ்லோகனை தான் வந்து மெயினா கொண்டாடுறாங்க. மெயினா வந்து பெண்கள் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் பூமியின் மீது உள்ள நச்சுத்தன்மையை விளக்குவதற்காகவும் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை அதையே வந்து அகற்றுறதுக்காகவும் பூமிக்கு வந்து பெருமையை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான். அதுக்காக அந்த நம்ம வந்து உறுதிமொழி எடுக்கிறோம். அவ்வளவுதான் வந்து மக்கள் தொகை தினத்துக்கு உண்டான உறுதிமொழி.
1: ஓகேங்க, இவ்வளோ நேரமாக மக்கள் தொகை பெருக்க தினத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இது கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப உபயோகரமாக இருக்கும் நம்புகிறோங்க. நன்றிங்க.
2: நன்றி.

நேயர்கள், இதுவரை சர்வதேச மக்கள் தொகை பெருக்க தினத்தையொட்டிய நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே எஸ் ஸ்ரீதேவி. அமைப்பில் உதவி கே எஸ் ஸ்ரீதேவி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: நிகழ்ச்சி நேரம் 4 மணி. எதிரும் புதிரும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலை எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில எதிரும் புதிருமா உட்கார்ந்து உங்களோட எதிரும் புதிரும் விளையாட ரெடியா இருப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி.
1: ஆர்ஜே கார்த்திக். குட் ஈவினிங் ஜேபி, நல்லா இருக்கீங்களா?
0: குட் ஈவினிங் கார்த்திக், எப்படி இருக்கீங்க?
1: சோ ஃபைன், நல்லா இருக்கேன். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நீங்க சொன்ன மாதிரி எதிரும் புதிருமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம நமக்குள்ள வந்து எதிரும் புதிரும் இருக்க கூடாது, லிஸ்னர் கிட்ட தான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நிலை எந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நீங்க வந்து விளையாடலாம். ஆர்ஜே ஜேபி மற்றும் ஆர்ஜே கார்த்தியோட நீங்க செய்ய வேண்டியது கால் பண்ணணும். 8300019118042 என்ற இணைப்பு என்னுடன், 29669781, அடுத்ததாக 93449901118, 93429901118. இந்த 4 எண்களில் நீங்க எதைனாலும் எதிர் புதிரமா எடுத்து செலக்ட் பண்ணி சாங், அதாவது டயல் பண்ணி நீங்க பேசலாம்.
1: ஆமா, 4 நம்பர்ல வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க, 4 நம்பரை தனித்தனியா கூப்பிடுங்க. அதாவது இன்னைக்கு நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு, அந்த வார்த்தை விளையாட்டு அப்படிங்கறதுல வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் வச்சிருக்கோம். அதாவது லிசனர்ஸ்க்கு ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயத்துல நம்ம வலை போட்டு பிடிக்கிற மாதிரி லிசனர்ஸ் வந்து கரெக்டா கேப்சர் பண்ணணும்.
0: அதாவது ஜெனரலாவே வந்து ஒரு கேம்னாலே வந்து அதுல சிரிக்கவும் செய்யணும், சிந்திக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிரிக்கவும் செய்வதற்கும் சிந்திக்கவும் செய்வதற்கு ஒரு நல்ல கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு கார்த்திக். அதோட வந்து இணைஞ்சிருக்கோம் இந்த ப்ரோக்ராம்ல. சோ நீங்க கால் பண்ணலாம். மீண்டும் நம்பரை நோட் பண்ணிங்க, 04231 என்ற இணைப்பு என்னுடன், 29669781,
1: மற்றும் 93449901018, 93429901018,
0: 83001918. நிகழ்ச்சிக்குமா ஒரு அழகான பாடலோட நிகழ்ச்சியை துவங்கலாம். இது உங்களுக்காக ஒரு துள்ளலான பாடல். உங்கள் ஊட்டி 101.8 ஸ்டே டியூன்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.
1: ஊடிஎஃப்எம் 101.8 நிறுத்தி நேரம் 4:10. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எதிரும் புதிரும். எதிரும் புதிருமா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி மற்றும் ஆர்ஜே கார்த்திக். ஓகே, புது நேயர் வந்திருக்காங்க, பேசுங்க.
2: வணக்கம். அழைப்புல வந்த நேயருடைய அழைப்புல ஏதோ கோளாறு நினைக்கிறேன்.
1: அவரும் எதிரும் புதிருமா போயிட்டா நினைக்கிறேன்.
2: தொடர்ந்து நேயர்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணுங்க எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில.
1: அடுத்த நேயர் ரெடியா இருக்கிறார், பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹலோ கார்த்திக் சார்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து?
3: ஊட்டியிலிருந்து ராஜ்குமார்.
2: வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க. ஓகே, எப்படி இருக்காரு?
2: எப்படி சார்?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். பரவாயில்ல, நான் வச்சிருக்கீங்க. சொல்லுங்க.
2: அவங்க
1: வந்து ரொம்ப ரேரான காம்பினேஷன். அவங்க ஆக்ட் பண்ண பிலிம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா?
2: அந்த ஆக்டர் யாருன்னு சொல்லுவீங்களா?
1: ஆமா, கண்டிப்பா அது சொல்லுவோம். இதுல என்னன்னா தமிழும் மலையாளம் காம்பினேஷன்.
2: அது ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன் ராஜ்குமார், உன்னிப்பா கேட்டுங்க.
1: மாட்டிட்டீங்க. இந்த படத்தில் வரக்கூடிய, சரிங்களா, கேள்வி, ஒரு சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலையுடைய பேர்
2: என்ன? சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலை கூட அவரு பிரபு கூட தப்பிச்சு வருவார். அந்த சிறைச்சாலையில தப்பிச்சு,
1: ஏன்னா இந்த சிறைச்சாலை வந்து விடுதலை போராட்டத்துல வந்து மிக பங்கு வகித்த, பெரிய பங்கு வகித்த ஒரு சிறைச்சாலை.
3: வேலூர் சிறைச்சாலையா?
1: வேலூரை சுத்தி கடல் எல்லாம் இருக்கா? ஓகே, உங்களுக்கு ஒரு குளூ கொடுக்கறேன். இந்த சிறைச்சாலை வந்து
2: தீவு,
1: தீவுல இருக்கு.
2: தீவு, தீவுனா சொல்லிடுவாரு. இரண்டு தீவு, அது கூட ஆன் ஸ்டார்ட் ஆகும் இல்ல?
1: ஆமா. இதுக்கு நீங்க ஆன்சர் ஆன்சர் சொல்லிடலாம். நீங்க
2: சொல்லுங்க.
1: என்னங்க?
2: அதுவும் இல்ல ராஜ்குமார்.
1: வேற இன்னும் உங்களுக்கு அடுத்த 30 செகண்ட். அடுத்த 30 செகண்ட்.
2: ஸ்காட்லாந்து இல்ல, அது நம்ம இந்தியாவை சுத்தி, அதாவது இந்தியாவோட கடற்பரப்பை சுத்தி இருக்கிற ஒரு சிறைச்சாலை. நம்ம படிச்சிருப்போம், இருந்தாலும் நீங்க உங்களுக்கு வந்துருச்சு, வாய் வரைக்கும் வந்துருச்சு, பட் வெளில வரல, கரெக்டா? ஓகே, சிரிப்பு வந்துருச்சு ராஜ்குமாருக்கு.
3: வேலூர் ஜெயில.
1: வேற
2: அதெல்லாம் வந்து சின்ன தப்பு, அதாவது நம்ம பருத்தி வீரன் சொல்ற மாதிரி சித்தப்பு பெருசா பண்ணிட்டு போகணும். சித்தப்பு அந்த மாதிரி பெரிய சிறைச்சாலை நம்ம சொல்றது. அதுல கைதிகள் தப்பிக்க கூடாதுன்றதுக்காக கடல் நடுவில் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அந்த சிறைச்சாலை பாத்தீங்கனாலே ஒரு டிசைனா இருக்கும்.
1: சரி, எந்த தீவுல இருக்கு அதையா சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவு, இந்திய நாட்டுடைய தீவு தான். எந்த தீவுல இருக்கு?
3: கன்னியாகுமரி.
2: மை காட்.
1: ஓகே கார்த்திக், ஆன்சர் சொல்லிருங்க.
2: அந்தமான் நிக்கோபார்.
1: அந்தமான்ல இருக்கக்கூடிய செல்லுலார் சிறை, இதுதான் வந்து அந்த சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலை வந்து நம்முடைய இந்திய வரலாற்றில் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கக்கூடிய சிறைச்சாலை. ஏன்னா வரலாற்றில் வந்து நம்முடைய சுதந்திரத்திற்கு
2: தியாக அந்த போராட்ட வீரர்கள் நிறைய பேரை வந்து அடைச்சி வச்சிருந்த ஒரு சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய, அதாவது அங்கிருந்து மீண்டும் மறுபடியும் தப்பிச்சு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட, பிரிட்டிஷ்காரனால அமைக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலை. அது அந்த படத்துல சிறைச்சாலை படத்துல வந்து நல்லா காட்சி அமைச்சிருப்பாங்க அது.
1: எஸ்
2: தேங்க்யூ ராஜ்குமார்,
1: நல்ல விளையாண்டீங்க. உங்களுக்காக ஒரு அழகான பாடல் அதே திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது உங்க ஊட்டி 91.8 இங்க எல்லாமே சமகிட்டு.

0: ஊட்டியவன் திவண்ணு புள்ளி எட்டு நிலையத்தில் நேரம் 4:20 நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. நேர்கள் தொழில வந்து விளையாண்டுருக்காங்க கார்த்திக், அடுத்த நேரத்தை பேசலாம்.
1: ஆமாம், இன்ட்ரெஸ்டடாக நேர்களும் வந்து வந்து பேசிட்டு இருக்காங்க, நம்மளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அடுத்த நேர் யார் இங்கிருந்து கேட்போம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
2: சார், சின்ன வாடவாளையிலிருந்து தம்புராஜுங்க.
1: தம்புராஜ் சார், நல்லா இருக்கிறீங்களா?
2: ஆ, நல்லா இருக்கிறேங்க சார். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். வார்த்தை விளையாட்டு விளையாடலாமா? ரெடியா?
2: ரெடிதாங்க சார்.
1: ரெடியா இருக்கே, சொல்லுங்க பாப்போம். 1 நம்பர்ல இருந்து 10 நம்பருக்குள்ள ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வருதுன்னு பாப்போம்.
0: ஒரே ஒரு அதாவது ஆக்டர், தமிழ் ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, ஆக்டர் பாத்தீங்கன்னா, அந்த படத்திலேயே வந்து ஹீரோ ரோலும் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அம்மா ரோலும் போட்டிருப்பாங்க.
1: அதாவது ஆண் வேடம் பெண் வேடம்,
0: பெண் வேடம் ரெண்டுமே இருக்கும்,
1: ரெண்டு பெண் வேடம் இருக்கும். அதுல ஆண் வேடம் வந்து மகன். தம்பராஜ் கேட்டுங்க, ஒரு படத்தில் வந்து ஹீரோ ரெண்டு ரோல் பண்ணியிருப்பாரு, ஆண் வேடம் மகன், பெண் வேடம் வந்து அம்மா.
2: சரிங்க,
1: சூஸ் பண்ணுங்களேன். ஒரு 2-3 படம் இருக்கு, நீங்கள் எது சொன்னாலும் ஓகே தான்.
0: ஆமாம்
2: சார். இதுங்க அஜித் தாங்க சார்.
1: அஜித் அம்மா பொண்ணு.
0: என்ன படம்?
1: என்ன படம்?
0: இரண்டு வேடம் கேட்கல, நாங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரே ஆக்டர் வந்து ஆண் வேடமும் போட்டிருப்பார், அதே படத்தில் பெண் வேடமும் போட்டிருப்பார்.
1: அதில் ஆண் வேடம் வந்து பையனாகவும் பெண் வேடம் வந்து அம்மாவாகவும் நடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஆக்டர் அம்மாவாகவும் பையனாகவும் நடிச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா தம்பராஜ்?
2: சொல்லுங்க சார்.
1: அது ஒரு காமெடி நடிகர் கூட நடிச்சிருப்பார், அது ஒரு பிரபலமான காமெடி நடிகர்.
2: என்ன
1: படம்?
0: சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க, வெரி குட், நல்லா விளையாண்டீங்க. நிகழ்ச்சி நிலைமைக்கு நன்றி,
1: ரொம்ப நன்றி தம்பராஜ்.
0: நன்றி. நீங்கள் சொன்ன அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்கலாம். இதோ உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இணைந்திருங்கள். ஊட்டி எஃப்எம் 101.8 இன்னும் இனிமையான கேள்விகளுக்காக
2: பாடல் நாங்கள் சொல்லிட்டீங்களா?

0: நேயர்களே, உங்கள் ஊட்டியம் 101.8
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு
0: டி
1: கடி
2: பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி
1: கேட்க தவறாதீர்கள்.
0: நேயர்களே, உங்கள் ஊட்டியம் 101.8 பிரத்யேக பாடலை நாங்கள் தயார்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 கேட்போம்.
4: கூட்டியஃபம் 101.8 எதிரும் புதிர் விளையாண்டுட்டு இருக்கீங்க ஆர்ஜே ஜேபி மற்றும் ஆர்ஜே கார்த்தியோட. கார்த்திக் வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சனோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நேயிட்ட பேசலாம். கார்த்திக் வணக்கம்.
5: அன்பு அறிவிப்பாளர் கார்த்திக் சாருக்கும் எங்க வீட்டு பிள்ளை ஜேபி சாருக்கும் உற்சாகமான மாலை இனி வணக்கம்.
4: உற்சாகமான காலை வணக்கம் சொல்றீங்க, உற்சாகமா மாலை வணக்கம் சொல்றீங்க. எப்ப வணக்கம் சொன்னாலும் உற்சாகம் தான்.
6: இல்ல நீங்க சரியா சொன்னீங்களா, உங்கள்ட்ட மறுபடியும் போட்டு வாங்கி செக் பண்ணுவோம்.
4: பாத்தீங்களா, செக் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். ஓகே, வார்த்தை விளையாட்டு விளையாட ரெடியா?
6: சொல்லுங்க உங்க நம்பர் சூஸ் பண்ணுங்க.
4: என்ன சொல்றாரு, நான் ரெடி நீங்க ரெடியான்னு கேக்குறாரு. சரி, என்ன என்ன நம்பர் சொல்லுங்க பாக்கலாம். 9 உலக மக்கள் தொகை தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது? இன்று, நாளை, நேற்று,
6: நேற்று,
4: போன வருடம்,
6: நேற்று, இன்று, நாளை. இல்ல அதுதான் ஆப்ஷன், அதுதான் நேற்று, இன்று, நாளை.
5: நேற்று, இன்று, நாளை.
6: உலக மக்கள் தொகை தினம்
5: அவர்
6: மேல தப்பு இல்ல ஜேபி, அவர் நிகழ்ச்சி கேட்கல, நம்ம ப்ரோக்ராம் கேட்கறதுக்காக அவர் நேரா டைரக்டா வந்துட்டார். அதனால
4: ஐடியா வந்திருக்காரு. ஓகே, இன்றுதான் அந்த,
6: இன்னைக்கு தான் அந்த தினம்,
4: தொகை தினம்.
5: சரிங்களா, நான்
6: பத்திரிக்கை படிக்கல. போன நேயர்த்த கேட்ட அதே க்வெஸ்சன் கூட உங்கள்ட்ட கேட்கலாம். அந்த ரெண்டு, அதாவது ஒரு நடிகர் ஆண் வேடம் பெண் வேடம் நடிச்சிருப்பாங்க, அதே நடிகர் ஆண் வேடம் வந்து பையன், பெண் வேடம் வந்து அம்மா.
4: அம்மா
6: முதல் நேயர் சொல்லிட்டாரு, நாட்டாமே கவுண்ட் பண்ணி சொல்லிட்டாரு. இன்னொரு பிரபலமான நடிகர் கூட இருக்காரு.
4: இல்ல, ஒரே நடிகர் தான், அந்த நடிகரே ஆண் வேடம் பெண் வேடம் அந்த படத்துல போட்டிருக்கணும்.
6: பெண் வேடம் அம்மாவா, அம்மாவா போட்டிருப்பாரு, ஆண் வேடம் வந்து பையனா போட்டிருப்பாரு.
4: ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க நிகழ்ச்சியில இருந்து, நிகழ்ச்சியில் இணைந்து பேசியதற்கு நிகழ்ச்சியில் இருந்து மிக்க நன்றி.
6: ஜெபி, நீங்க நான் கேட்ட க்வெஸ்சன் கேட்டது உங்களுக்கு ஏதாவது
4: நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குங்க,
6: சிந்தனை கேட்ட மாதிரி ஏதாவது தோணுதா?
4: ஆணழகன்,
6: ஆணழகன்
4: பிரசாந்த் வந்து அந்த படத்துல ஆணா நடித்ததை விட பெண்ணா வந்து ரொம்ப நளினமா நடிச்சிருப்பாரு,
6: ரொம்ப அழகா இருந்திருப்பாரு. அந்த படத்துல பார்த்தா அவர் பெண்ணா ஆனானே தெரியாது அந்த அளவுக்கு,
4: அந்த காம்போவே பயங்கரமா இருக்கும்.
6: அப்புறம் அதே இந்த, நான் எந்த படத்தை மைண்ட்ல வச்சு கேட்டேன்னா சத்யராஜ், மாமன் மகன்ல பாத்தீங்களா, வக்கீல் வரைக்கும் இழுத்துருவேன் என் பையனை, நீ இப்படியே கேள்வி கேட்டேன் போன்ல கேப்பாருலயா, அதை மைண்ட்ல வச்சுதான் கேட்டேன்,
4: ஆனா சொல்லலையே நேர்கள். ஓகே, இருந்தாலும் நேர்களுக்காக ஒரு அழகான பாடல் போடலாம். ஊட்டி 91.8 ஸ்டேட் யூனிட் உங்க ஊட்டி 91.8 இங்க எல்லாமே சமகிட்டேன்.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு நேர்களே, வார்த்தை விளையாட்டு நேர்கள் கூட ஜாலியா வார்த்தைகள் கேள்விகள் கேட்டு ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கோம். நிலையத்துல நேரம் 4:38 ஆகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344-909-108, 9342-909-108, 8300-109-108 மற்றும் தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781.
1: இவ்வளவு நம்பர் கொடுத்துருக்கோம், நேர்களும் வந்து கடகடகடன்னு பேசிட்டு இருக்காங்க, சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அடுத்த நேரத்தை பேசலாம் கார்த்திக். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? எதிரும் புதிரும் விளையாட்டு விளையாட ரெடியா? உங்களுக்கு என்ன எண் வேண்டும் சொல்லுங்க.
0: நேருக்கு பேரு சார், எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
1: பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் தெரியுங்களா?
0: அவரை தெரியாதவங்க தமிழ்நாட்டுல யாரும் இருக்க முடியாது.
1: இருந்தாலும் ஒரு கேள்விக்காக கேட்டணும்ல. ஓகே, அவரை வந்து பாடகரா வந்து நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா? ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இசையமைப்பாளராக இணைந்து அதாவது பணியாற்றி இசையமைத்த ஒரு திரைப்படம் இருக்கு.
0: அவரு மியூசிக் போட்டிருக்காரு ஒரு படத்துக்கு, அது என்னன்னு தெரியுமா?
2: சிகரம்.
1: சூப்பர்,
0: வெரி குட்.
1: ஓகே, என்ன பாடல் வேணுமா அந்த திரைப்படத்துல இருந்து சொல்லுங்க பாக்கலாம். ஒரே ஒரு பாடல் தான் கேட்பாங்க. சூப்பர், நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ ஊட்டி 101.8 நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றி.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் இல் தொடர்புக்கு 9442643542 9442643542.
3: எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியை விளையாடுறதுக்கு அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அழைச்சிருக்காருன்னு கேட்போம். வணக்கம்.
4: இதுவரைக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
5: நலமாக இருக்கிறோம் சந்திரசேகர். ஊட்டி 101.8 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டுல இணைஞ்சிருக்கீங்க. எந்த என்ன நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட்
3: பண்ண போறீங்க?
4: நான் வந்து N5 செலக்ட் பண்றேன்.
3: N5 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் சந்திரசேகர். ஈஸியா உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் நினைக்கிறேன். கேட்டா நீங்க இந்த சினி ஃபீல்ட் பத்தி எல்லாம் கொஞ்சம் நிறைய
5: ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு
3: கேள்வி நிறைய தெரிஞ்சு.
4: இல்ல, எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், பெரிய அளவுக்கு எல்லாம் இல்ல.
3: இல்ல இல்ல, ரொம்ப ஈஸியானதுதான்.
5: சரி,
4: ஆமா, சரி.
5: இதுல வந்து ஒரு மூணு உறவுகள் சொல்லுவோம்.
4: சரி,
5: அந்த மூன்று உறவுகளுக்கு நீங்க ஒரு பாடலும் அதோட திரைப்படமும் சொல்லணும், சரிங்களா?
4: சரி சரி,
5: ஓகே. அம்மா,
4: அம்மா, ஓகே. நியூ படத்துல காலையில் தினமும் கண்
5: வழித்தால் நான் சூப்பர் சூப்பர், ஓகே.
4: தேவதை அம்மா.
5: அடுத்ததாக தங்கை.
4: தங்கை, தங்கைக்கு என்ன வரும்
3: யோசிக்க வச்சிட்டோம்ல.
4: எங்க வீட்டு பிள்ளைன்னு ஒரு புது படம், சிவகார்த்திகேயன். அதுல எங்க அண்ணன், எங்க அண்ணன், அந்த பாட்டு
5: சொல்லிடுவாங்க போலக்கிருக்கே.
3: ஆமா ஆமா, இந்த இவத்துக்கே மாறு வேஷமா
5: ஒரே ஃபீலிங் போயிட்டு இருக்கு.
4: ஆனா எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசமலர்ல என்னது அந்த பாட்டு ஒண்ணு வரும் இல்ல,
3: பாத்தீங்களா?
5: பாசமலர்ல அந்த ஒரு பாட்டு வரும்ல.
4: ஆமா,
5: ரைட், ஓகே.
3: அந்த ஒரு
5: பாட்டு. அடுத்ததாக தம்பி.
3: தம்பி,
4: தம்பியா?
3: பிரதர்,
4: பிரதர், பிரதர்க்கு என்ன பாட்டு இருக்கு? தம்பிக்கு தளபதியிலேந்து குயில மனசுக்குள்ள அந்த பாட்டு இருக்கு.
5: அது தம்பி இல்லையா?
3: நண்பன். அது நண்பன்.
5: பெயில்,
3: நட்பு, நட்பு, நட்பு,
5: பெயில், ஓகே.
4: தம்பிக்கு
5: நிறைவாக, நிறைவாக அப்பா.
4: அப்பா, தங்கமீன்கள் படத்துல ஆனந்த யாழை.
3: அது மகள்.
5: அது மகளுக்கு போச்சு 50% பெயில்.
3: சரி, அப்பாவுக்குன்னு ஒரு பாட்டு.
4: அப்பாவுக்கு, அப்பாவுக்கு என்ன பாட்டு இருக்கு? நீங்க ஏதாவது எடுத்து இதே சொல்லலாம். உனக்கு என்ன வேணும் சொல்லு. அது
3: கேடி பில்லா, கில்லாடி ரங்கா.
4: எங்க அப்பா, கில்லாடி ரங்கா அந்த பாட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லையே. அப்பாக்கு
3: அந்த பாட்டையே பிளே பண்ணிருமா?
5: நன்றி.

0: 8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க, பேசலாம். நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்க நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டீங்க, யார் பேசுறீங்க?
0: சூப்பர், நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நிறைவான நேரம் வந்திருக்கீங்க. உங்களுக்காக சிம்பிளா ஒரு கேள்வி,
1: நிறைவு நேருன்றதுக்காக ஈஸியா வந்து ஒரு கேள்வி, ஒரு மியூசிக் ஒன்னு பிளே பண்றோம், அது எந்த படத்துல வருதுன்றது மட்டும் சொல்லுங்க.
0: ஓகேங்களா?
2: ஓகே சார்.

0: க்ளூ வந்து இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நடிகர் வந்து ரெண்டு வேடம் போட்டிருப்பாரு. இது வந்து உலகநாயகன், உலகநாயகன் சொல்லிட்டேன். அவர் ஹீரோ வேடமும் போட்டிருப்பாரு, அம்மா வேடமும் போட்டிருப்பாரு.
1: நீங்க ஆன்சரே
0: சொல்லிட்டான்.
1: அவ்வை சன்மிகளிலிருந்து இதோ அந்த பாடல் ஊட்டிய 1.8 நிகழ்ச்சியிலிருந்து ட்ரை செஞ்சதுக்கு நன்றிங்க.

0: எதிரும்புதிரும் விளையாட்டை இவ்வளவு நேரம் விளையாண்டோம். வார்த்தை விளையாட்டு சூப்பரா போச்சு. ஜேபி,
1: நம்ம ஊட்டி 51.8 நேர்கள் வந்து ரொம்ப சிறப்பா வந்து விளையாண்டாங்க.
0: ஆமா, நல்ல கேள்விகள் எல்லாம் கேட்டோம். கலந்து கொண்ட நேர்கள் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு எந்தூசியாசமா ஜாலியா விளையாண்டாங்க.
1: அதனால எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க பாஸ் பண்ணீங்க, அதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து விளையாடணும் அப்படின்னா ஊட்டி FM எப்ப இணைஞ்சிருங்க.
0: ஆமாம், நம்ம வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இவ்வளோ நேரம் வந்து தொடர்பு கொண்டு நம்ம விளையாட்டில் கலந்துக்கிட்ட நேர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில்
1: சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம்.
0: வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து கலந்துக்கிறேன்.
1: நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து கலந்துக்கிறேன். அடுத்து இன்னும் சில நொடிகள செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து நம்ம 5:52 பார்த்தீங்கன்னா பொன்மாலை பொழுது, அதில் ரெட்ரோ சாங்ஸ் எல்லாமே கேட்கலாம் நம்ம நேர்கள். இதுலையும் வந்து நேர்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், அண்ட் அவருடைய விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணால் நம்ம ஊட்டி 101.8. இன்னும் சில நொடிகளில் மணி 5:00 செய்தி சுருக்கம் சென்னை நிலையத்தில் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடிவரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சவுத்ஆம்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலை பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி, நேயர்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற கால் பண்ணுங்க 8300019118 04231 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 மற்றும் 9344109 93 4209 90 101 8 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ரெட்ரோ சாங்ஸை வந்து கேட்டால் என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஊட்டி 91.8 எஸ்எம்எஸும் அனுப்பலாம். 8300019118 எண்களுக்கு வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுடைய விருப்பமான பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், நீங்கள் எங்கேருந்து வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மெசேஜ் அனுப்புங்க. ஊட்டி 91.8 பாடலை கேட்டால் என்ஜாய் பண்ணுங்கள். இதோ எனது விருப்பமாக நேரில் அனைவருக்காகவும் ஒரு அழகான ரெட்ரோ சாங் பாடல் இதோ ஊட்டி 91.8 ஸ்டேடியோ.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி எஃப்எம்இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542
3: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
4: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
5: ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்களை கேட்க நிகழ்ச்சி நேம் முதல் நேட்ட பேசலாம். வணக்கம்.
6: உடுமலை வட்டம் புரல்குட்டை மலையாண்டி வட்டாரத்திலிருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
5: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், என்ன பாடல் வேணும்?
6: தேவர் மகன் படத்திலிருந்து சாந்து பொட்டு சந்தன பொட்டு என்ற பாடலை ஊட்டியிலிருந்து உடுமலைப்பேட்டை வழியாக காற்றலையில் தாழ்விடுங்கள்.
5: இதோ காற்றலையில் இந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டேட்யூ.

கொழுப்படுத்தா, அடுத்தவன் வர கொழுப்புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப.

இருந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவா திரிப்பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க வா இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் கமலஹாசன் இருவரும் இணைந்து பாடிய பாடலை ராஜா இசையில் ஒலிக்க கேட்டோம். தேவர் மகன் திரைப்படத்திற்காக ஊட்டி FM 91.8 நீங்க கேட்டுட்ருக்கீங்க. ஊட்டி FM 91.8 பொன்மாலை பொழுது ரெட்ரோ ராகங்கள் மனதில் நின்ற பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. நேர்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு மகிழலாம். ஊட்டி FM 91.8 இணையங்கள் 0423 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து 29686781 8300019108 இந்த இரண்டு எண்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம். 8300019108 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் போலாம் உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்க. நிகழ்ச்சி நிமிடம் அடுத்த நட்போட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து ராஜமாணிக்கம் பேசுறேன் சார்.
0: வெல்கம் டு ஊட்டி FM 91.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க
1: சார்? படம் ஒத்தையடி பாதையிலே. செப்பு குடம்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட இந்த பாடல் ஊட்டி FM 91.8 இணைந்திருங்கள். ஊட்டி FM 91.8 பாடல் ஒலிக்கும் நேரம் 5:15.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
1: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
0: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

ஓடிஎஃப்எம் 1.8 நிலையத்தின் நேரம் 5:23. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பொன் மாலை பொழுது ரெட்ரோ ராகங்கள். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழி விருப்பமாக ஒழிக்கிறது இந்த பாடல். ஊட்டி நேயர் ராஜுவின் விருப்பமாக

0: மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடலே ரஹ்மான் இசையில் ஒலிக்க கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 91.8 பொன் மாலை பொழுது ரெட்ரோ நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியையும் அடுத்த நட்பு வணக்கம்.
1: வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும் செல்வ சுப்பிரமணியன். நீங்க என்ன, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். எனக்கு வந்து கிராமத்து அத்தியாயம்னு ஒரு படத்துல இருந்து ஆத்து மேட்டில ஒரு பாட்டு கேக்குது.
0: ஓகே, கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 91.8 ரெட்ரோ சாங்காக.
1: மிக்க நன்றி.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நட்பு வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தங்கவேல் பேசணுங்க.
0: தங்கவேல், என்ன பாடல் வேணும் ஊட்டி எஃப்எம் 101.8?
1: எங்க ராஜாவில் இருந்து மாமா பொண்ணை கொடுங்க அந்த பாட்டு.
0: நிகழ்ச்சி மிக்க நன்றி. நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ சாங்.
2: மாமா பொண்ணை கொடு,

0: தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இதுபற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: ஜி பூம்பா.
4: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2Kலயே இருக்கியா?
3: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
4: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s சாங்ஸ் ப்ளீஸ்.
3: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
5: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
4: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
3: அது நன்றாக இருந்ததா?
4: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
3: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
6: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
4: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
3: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
4: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: பொன்மாலை இப்பொழுது நிகழ்ச்சியில் உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8 ரெட்ரோ ராங்களுடைய வரிசையில் ஒலித்த அந்த பாடல் நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் இளையராஜா இசையில். இந்த பாடலுக்கு வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவித்திருந்த நேயர்கள் எடக்காடு பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் மற்றும் சங்கீதா அவருடைய விருப்பமாக ஒலித்தது அந்த பாடல். நேர்லே ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்புட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? ஆலயாராம சுப்பிரமணியம் சார். முதல்ல இந்த பொன்மாலை பொழுதுல முதல்ல போன பாட்டுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஐ வில் கிவ் யூ ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஆல்சோ.
0: தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ.
1: ஏனா அதுல வந்து ஜானகம்மா ஊ ஊ அப்படினு இருப்பாங்க. அவ்வளவு அழகா அந்த குயில் கவி குயில் கூயின மாதிரி இருக்கும்
0: சார். நன்றி, நன்றி. என்ன பாடல் வேணும் பொன்மாலை பொழுதுல
1: சார்? எனக்கு இன்னைக்கு வந்து ராகங்கள் 16 from the film தில்லுமுள்ளு. வாட் இஸ் சாங், என்ன கம்போஷன், என்ன ராகம் கொடுத்தாரு சிபி.
0: சூப்பர்.
1: இதோ நீங்க கேட்கும்போதே அப்படியே சொக்கி போய் செத்துறலாம் தோணும் அந்த அளவுக்கு பாடல் அது.
0: நீங்கள் கேட்ட இந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 91.8 ரெட்ரோ ராகங்கள் வரிசையில். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8 உடன். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:47 உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8.

எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்தது எஸ் பி பாலசுமன் குரலில் அந்த பாடல். தெல்லுமுள்ளு திரைப்படத்திற்காக ஊட்டி எஃப்எம்டி 1.8 ரெட்ரோ சாங்கள் வரிசையில் அடுத்த பாடல் இதோ உங்கள் ஊட்டி எஃப்எம்டி 1.8 சென்னை நேயர் அந்தோனி ராஜின் விருப்பமாக.

0: பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக ஒழித்தது அந்த பாடல். ஊட்டி FM 91.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் நிறைவான நேரத்தை பேசலாம். வணக்கம்.
1: இனிய பொன்மாலை வணக்கங்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன். நலம் நலமறியாவல்.
0: வணக்கம் வணக்கம். என்ன பாடல் வேணும் ஊட்டி FM 91.8?
1: எம்ஏ காஜேகி கேப்டன் விஜயகாந்த் அறிமுகமான இனிக்கும் இளமை படத்திலே சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்பிலே வாணிஜராம் அம்மா பாடியிருப்பாங்க, இனிக்கும் இளமை என்னிடம் இருக்கு. இப்பாடலை உங்கள் கைங்கிறத்தில் நீங்களும் நானும் நேயர்களும் நிலைத்தரம் சேர்ந்து கேட்க விரும்பும். நான் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி FM 91.8.
1: நன்றி.

0: ஒலித்த இனிக்கும் இலவை திரைப்பட பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவேறது. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் இனி கேட்கலாம். இன்றும் நாளையும் ஊட்டி எஃப்எம் 101.8 இருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். நிலைத்த நேரம் 6 மணி.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிலை அறிவிப்பை தொடர்ந்து இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விலைக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதக முழு படுகுமொழி பாடல்கள். இன்று இரவு 7 மணிக்கு திரைக்காலம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழில் நிகழ்ச்சியில் புரோக்கோலி சாகுபடி குறித்து விவசாயி சுதர் அவருடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. தொடர்ந்து 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 திரைகாணம். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்கள் வீணை இசை இடம்பெற கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம் நிலைய. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இனி நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்கலாம். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:50 இயற்கையின் மொழி. 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படும் காயங்கள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா அவருடன் வழங்கும் தகவல்களிடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்குரைஞர் என் குணசேகரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் ஆங்கிலம் ஆன் ஏர். தொடர்ந்து ஊரை சுற்றும் காற்று இடம்பெற கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 திரைகாணம். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உலகர் சந்தை காய்கறி விலை நிலவரத்தை தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் இடம்பெற கேட்கலாம். 10:30 பூங்காவனம் குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் புதுமந்து நகராட்சி ஆரம்ப பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி பகுதி 2 இடம்பெற கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 12:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளுக்கு கல்வியின் அவசியம் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். 2:50 தொடர்ந்து வானிலை அறிக்கை இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4 மணிக்கு YG மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் இடம்பெற கேட்கலாம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 பொன் மாலை பொழுது. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 10:00 ரவிவாஷி அகில் பாரதி சங்கீத சபா நிகழ்ச்சியில் குமார் மாதூர் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். நாளை 7:30 தோட்டமும் தொழில் நிகழ்ச்சியில் கிளைகோஸ் சாகுபடி குறித்து விவசாயி குமார் அவருடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிர்வாக தகவல் களஞ்சியம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்றும் நாளையும் எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மணி ஆறைந்திற்கான ஆங்கில செய்திகள்.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has concluded his historic two-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in over four decades, gave a major boost to bilateral ties. During the visit, Prime Minister Modi held talks with his New Zealand counterpart, Christopher Luxon. They witnessed the exchange of five memoranda of understanding in areas including defence, tourism, sports, disaster management and dairy and animal husbandry. A major highlight of the visit was the community event at Auckland's Spark Arena, attended by over 10,000 members of the Indian diaspora. Addressing the gathering, Prime Minister Luxon described India as a trusted friend, praised the contribution of the Indian community to New Zealand's progress, and appreciated Prime Minister Modi's leadership. Prime Minister Modi thanked Prime Minister Luxon for his warm hospitality and said the visit had opened a new chapter in India-New Zealand relations. Referring to the 40-year gap since the last visit by an Indian Prime Minister, he said the next visit would not take so long.
6: 40 साल के बाद कोई भारतीय पीएम न्यूजीलैंड की धरती पर आया है ये मेरा सौभाग्य है मैं न्यूजीलैंड के सभी निवासियों के लिए आप सभी लोगों के लिए 140 करोड़ भारतीयों की शुभकामनाएं लेकर आया हूं साथियों प्रधानमंत्री के रूप में भले ही मेरा पहला न्यूजीलैंड दौरा है लेकिन 25-30 साल पहले जब मैं किसी सरकार में भी हिस्सा नहीं था सार्वजनिक जीवन में मुझे कोई जानता नहीं था तब भी मुझे यहाँ न्यूजीलैंड आने का अवसर मिला था
5: The Pradhan Mantri formalization of micro food processing enterprises scheme has crossed the milestone of sanctioning loans to more than 2 lakh micro food processing enterprises across the country. The scheme has leveraged project investments of over 20,300 crore rupees and generated nearly 11 lakh direct and indirect employment opportunities. Addressing a special event in New Delhi today, Union Minister for Food Processing Industries Chirag Paswan said, "The achievement is not merely a milestone to celebrate, but a strong foundation for the next phase of India's food processing growth story." Mr. Paswan also underlined the participation of women entrepreneurs at nearly 44% of all beneficiaries reflects the true spirit of women-led development, a cornerstone of Viksit Bharat. Union Railway and IT Minister Ashwini Vaishnav today announced plans to develop Hyderabad as a major high-speed rail hub with proposed bullet train corridors linking the city to Pune, Chennai and Bengaluru. Speaking at an industry event in Hyderabad, he said the high-speed rail network will significantly reduce travel time and strengthen connectivity among South India's major economic centres. The minister also highlighted India's growing electronics and semiconductor sectors, saying the country has adopted an AI as a service model and that Telangana is playing a key role in electronics manufacturing. A speedboat carrying Indian tourists capsized near Vietnam's Phu Quoc Island today. According to local media reports, 15 people are feared dead while 21 people were rescued. The boat carrying 32 Indian tourists and four crew members overturned about 400 metres off Hon Mai Rut Ngai Island, triggering a rescue operation. The Indian Embassy in Hanoi today said the exact details of the incident are being ascertained as search and rescue operations by local authorities are ongoing. In the FIFA World Cup, Norway will take on England, while defending champions Argentina will clash with Switzerland in the quarterfinals to determine the remaining semi-finalists. The third quarterfinal match between Norway and England will be played at Miami Stadium with kick-off scheduled for 2:30 a.m. Indian Standard Time. Later, Argentina will face Switzerland at Kansas City Stadium at 6:30 a.m. Indian Standard Time. The Indian Women's compound team of Jyoti Surekha Venam, Pritika Pradeep and Chikita Dhaniparthi clinched the silver medal at the Archery World Cup Stage 4 in Madrid, Spain today. In the final, the Indian trio went down 228-232 to Colombia. The silver medal opened India's account in the season-ending tournament, with the contingent aiming to add more medals later in the day. And with that, we end this news bulletin.
0: ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. நேர்கள் கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை.
7: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி எஃப்எம்இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
8: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
9: புதிரான கேள்விகள்,
8: எதிரான கருத்துக்கள்,
9: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
8: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
9: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
8: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
9: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
8: புதிரும்
9: கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதிக்கும் இந்திய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 800 கோடி ரூபாய் செலவுல ஒரு சர்வதேச தரத்துல விமான நிலையங்களுக்கு

0: இணையான ஒரு ரயில்வே நிலையமா இந்த ரயில்வே நிலையம் மேம்படுத்தப்பட்டு நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரயில்கள் புதிதாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப்பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டத்தில் தற்போது 15 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் தேவைக்கேற்ப இவற்றை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார்.
2: ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடல் கூட, அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் எப்ப இருக்கோ அப்ப குழந்தைய பெற்றுக்கணும். மருத்துவமனையில் தான் அந்த குழந்தையை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி மினிமம் 2-3 இயர்ஸ் அந்த கேப் இருக்கணும். அப்பதான் அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் இருக்க முடியும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் பாத்தீங்கன்னா 1.3 இருக்கு. இருக்கிற நிலை தொடரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்துல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100ல் 14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். அது ஒன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் அது 5ல் 1 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது.
1: தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக் கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். TNPSC தேர்வுகளிலும் குறைவான இடங்களே நிரப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில்

0: மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையில் தூய்மை பணி முகாமை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் இன்று ஆய்வு செய்தார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசுரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் ஜி சங் நாம் பின்லாந்தின் ஃபேட்ரிக் நிக்லாஸ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத் ஹாம்டனில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 6:40 நேர்கள் கேட்கலாம் பெட்ட தகமலு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: ನಾಕುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8. ನಂಗ ಜನವು ಸಂತೋ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ ದೋಗ 6:41 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಕೀರ್ತನ. ಈ ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಒಂದೊಂದು ಜನವು ಒಂದೊಂದು ಮಾಕೆಯಾನ ಪಾಡಲ್ಗಳು. ಇದರಲ್ಲಿ ಸಂತೋಷ, ದುಃಖ, ಆನಂದ, ಯೋಸನೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಲಂದ ಒಂದು ಕಲವಿಯ ನಂಗ ಜನ ಜನಗೂ ಕೇತುಂದಿದ್ದ ನಿಂಗ ಆರ್ವವ ಕೇಪ ಈ ಕಥೆಯ ನಾ ನಿಂಗಾಗಿ ಪ್ಲೇ ಮಾಡಿದೆ. ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಂಗ ಕೇಪ ಈ ಕಥೆ ಏನಾದೇಗಿ ನಿಂಗವೋ ಕೇತು ನೋಡಿವಿ.

0: நங்கெல்லாம் இன்னகிட்ட கேட்டதும் இது பெட்டத கமலும் படுகுமொழி பாடல்கள். ஜனகு சந்தோத்து அவரு நலவத்துந்தா இஜுமணி கெட்டா நங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தொகை கேத்துண்டிதா. இது நிங்ககாகி நிங்க கிட்ட பாட்டு நிங்கவ தேடி வந்த கவனமாடி கேத்துனுடுவி. நாயகோ இதே ஜாமதோகை நான் நிங்கவ சந்திச்சினே.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சிமின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் 84362817930 மற்றும் 84915523714 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை 84913089165 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, புனே, பெங்களூரு மாநகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் குறைவதோடு பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தெலங்கானா மாநிலம் முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 315 பல்கலைக்கழகங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, 500,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புல்லட் ரயில் சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத், நம்பள்ளி உள்ளிட்ட 42 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உலக மக்கள் தொகை தினம் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக மக்கள் தொகை கட்டுப்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தை பெறுவதில் முறையான கால இடைவெளி பின்பற்றப்பட்டால் தாய்சேய் நலன் காக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறப்புக்கு கால இடைவெளி முறையாக அனுமதிக்கப்பட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் அவர்களை சிரமமின்றி பராமரிப்பதற்கும் வாய்ப்புகள் கிட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் அவசியம் என்றும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். கிழக்கு சீன கடல் பகுதியில் உருவாகியுள்ள பவி புயல் காரணமாக ஜப்பானின் தெற்கு தீவுகளிலும் தைவான் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் நாளை வடக்கு தைவான் மற்றும் சீனாவின் ஜீஜியாங் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் 200+ மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவானில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தின் கடலோரப் பகுதியில் இன்று 1,000-க்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்கள்

0: அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் படகு சேவை மற்றும் அதிவிரைவு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்து வாகனங்களிலும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற மூன்றாவது பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலை போக்குவரத்து, ரயில், வான்வழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தில் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்றும், காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சக பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டு அறிக்கைகளை அளித்தனர். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பிரிவில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வட்டு எறிதலில் பிரியாவும் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஸ்ரவானியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் புரூச்சா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 53.1 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 7:25. நேரில் கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து தோட்டமும் தொழிலும்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேர்கள் இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் மற்றும் விவசாயத்திற்கான குறிப்புகள். அடுத்த 2 நாட்களுக்கான நீலகிரி மாவட்டத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இடம்பெற கேட்கலாம். அடுத்த 2 நாட்களுக்கு மழையின் அளவு 6 மில்லிமீட்டரிலிருந்து 1 மில்லிமீட்டர் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸிலிருந்து 16 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸிலிருந்து 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 80-90% குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 60-80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டரிலிருந்து 12 கிலோமீட்டர் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். கனமழை, இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் புயல் போன்றவை எச்சரிக்கப்பட்டுள்ளதால் வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படலாம். முதல் 3 நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும், கடைசி 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பில்லை எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-80% இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% பதிவாக வாய்ப்புள்ளது. வானிலை எச்சரிக்கையின்படி விவசாயிகள் விவசாய பணிகளை செய்வது பரிந்துரைக்கப்படுகிறது. மழை காலங்களில் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க பரிந்துரைக்கப்படுகிறார்கள். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்ததில் விதைகளை டைக்கோடெர்மா அஸ்போரிலம் கிலோ 1-4 கிராம் என்ற அளவு அளவிலும், பேசிலஸ் சப்டிலிட்டிஸ் கிராம் 1-10 கிராம் என்ற அளவிலும் விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பும் மண் பரிசோதனை செய்யப்படுவது அவசியமாக கருதப்படுகிறது. கேரட் பயிரில் துருயி மேலாண்மை செய்ய விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோனைட்டில் லிப்ரில் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். நேர்கள் இதுவரை கேட்டது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் மற்றும் வானிலை சார்ந்த அறிவிப்புகள். நேர்களுக்கான முன்னறிவிப்பு, இன்று இரவு 8:05 முதல் 9 மணி வரை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நேர்களின் விருப்பமாக இடம்பெற கேட்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் கேட்டு மகிழலாம். ஊட்டியவும் 101.8 நிலையத்தில் நேரம் 7:30. தோட்டமும் தொழிலும் உரிக்கும் நேரம் இது. உங்கள் ஊட்டியவும் 101.8
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஊட்டியவும் 101.8 தோட்டமும் தொழிலும்.

இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் புரோக்கோலி சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக புரோக்கோலி சாகுபடி குறித்து விவசாயி சுதேவன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி. மகேந்திர பிரபு.

0: வணக்கம், உங்க பேருங்க?
1: சுதேவங்க.
0: எந்த ஏரியாவில் விவசாயம் பண்ணிட்டு
1: இருக்கு? குந்தா தேவர் சோலை பாலத்லாப்பூர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். சொந்த பூமி தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 1-2 வருஷத்துக்கு முன்னால் முறுக்கோழி போட தொடங்கி, முறுக்கோழி பரவாயில்ல ஒரு வகையில், கேரட்டு எல்லா வெங்காயம் போடுறத விட முறுக்கோழி, இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்கோழி இதெல்லாம் பீன்ஸு இந்த மாதிரி போட்டோன்னா நஷ்டப்படாமல் நம்மளை காப்பாற்றிக்கலாம்.
0: சரிங்க, முறுக்கோழி சாகுபடியை பற்றி சொல்லுங்கள். எப்படி மகசூல் பெறலாம், எப்படியெல்லாம் பண்ணால் நல்ல லாபம் ஈட்டலாம்?
1: இந்த அதாவதுங்க, முறுக்கோழிக்கு மாட்டுடைய சாணி இருந்தது வைங்களேன், ரொம்ப நல்லா ஈல்டு கிடைக்குங்க. சீக்கிரம் அதோடைய முறுக்கோழி நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஒரு 60-65 நாளில் கண்டிப்பாக ஒரு நமக்கு போட்ட பைசா கிடைக்கும். நம்ம ஆளை வச்சு தான் ஜாஸ்தி செஞ்சிட்ருக்கோம். ஒரு 3 ஏக்கரா தோட்டம் செஞ்சிட்ருக்கோம். விவசாயத்துக்குங்க மாடு கன்று வச்சுருந்து விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக நல்ல இது. முறுக்கோழி மட்டுமே இல்லை, கேரட்டு, வெள்ளை வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லா இதுவும் நல்ல முறையில் விவசாயம் பண்ணலாம். அதனால் மாடு கன்று வச்சு விவசாயம் பண்ணலாம், ரொம்ப லாபத்தை பார்க்கலாம்.
0: சரிங்க, இந்த சொல்லுங்க, நீங்கள் வந்து இப்போ முறுக்கோழிக்கு வந்து மாட்டு சாணம் வந்து வாங்கினான்னா வெளியிலேருந்து வாங்கினா எவ்வளோ செலவாகும்? சொந்தமாக இருந்துச்சுன்னா செலவு எவ்வளோ கம்மியாகும்? அதை பற்றி சொல்லுங்கள்.
1: அதாவது வெளியே வாங்கினா ஒரு கூட சாணிக்கு வந்து இன்றைக்கி 50 ரூபாங்க. அதனால் அது 50 ரூபா கொடுத்து வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அது நல்ல விலை விற்றா ஒரு 100 ரூபா, 150 ரூபா, ஒரு 80 ரூபா, 70 ரூபா விற்றா பரவாயில்ல, அதில் ஒரு காசு பார்க்கலாம். அதுக்கு கம்மியாக 30 ரூபா, 20 ரூபா, 10 ரூபாயும் கூட நாங்கள் விற்றுருக்கோம். அப்படியெல்லாம் விற்றுக்க நஷ்டம் தாங்க.
0: இப்போ சொந்த மாட்டு சாணம் இருந்தோன்னா எவ்வளோ மீதியாகும் முறுக்கோழி சாகுபடிக்கு வந்து?
1: எருவு ரொம்ப மிச்சப்படுத்தலாங்க. எருவு போடாமையே முறுக்கோழியில்
0: செலவு எவ்வளோ மீதியாகுங்க?
1: செலவு எவ்வளோ மீதியாகும்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 நாற்று போடுறோமேங்கள, அதில் சரியான செலவே இல்லைங்க. முறுக்கோழி போடும்போது சரியான ஜாஸ்தியாக செலவு இல்லைங்க. இன்றைக்கு உருளைக்கிழங்கு, கேரட்டு, இந்த பூண்டுக்கு இருக்கிற மாதிரி செலவே இல்லை.
0: சரிங்க, இப்போ அந்த முறுக்கோழி நாற்று எப்படி தயார் பண்ணுறீங்க, அது எப்படி நடவு செய்கிறீங்க, அதை பற்றி?
1: நாங்கள் வந்துங்க ஒரு நாற்றுக்கு 1.5 ரூபா, 1.75 ரூபா வேறு வாங்கி விற்கிறாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேங்க. எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அதில் கொஞ்சம் விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்குது. அதனால் நானே விதை வாங்கிட்டு வந்து ஒன்றொன்னா ஒவ்வொரு இஞ்சிக்கு ஒவ்வொரு விதை போட்டு அந்த விதையை கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் எடுத்து நடுவோம். 30 நாளில் நடும்போது எங்களுக்கு போடும்போதே அந்த பூமிக்கு இந்த மாதிரி மருந்து பூச்சி கிடைக்காம பார்த்துக்குவோம். அது மருந்து பூமிக்கு அடிச்சுட்டு அந்த விதை போட்டோன்னா தவறாமல் விதை, ஒரு விதை தவறாமல் முளைக்கும். அப்போ அதை எடுத்து நடும்போது எங்களுக்கு ஒரு விதைக்கு வந்து மற்றவங்க வாங்குற விட எங்களுக்கு ஒரு நாற்றுக்கு 1 ரூபா லாபம் வந்துடுங்க. 1 ரூபாய்க்கு மேலேயே வந்துடும். அதனால் நாங்கள் அப்படி சொந்தமாக முறுக்கோழியில் நாற்றெல்லாம் உண்டாக்கிட்டு இருக்கோம். இனி ஒரு 10 நாளில் முறுக்கோழி நாற்று நடுவோம். அப்புறம் நேற்றும் விதை விட்டுருக்குங்க. ஒரு ஜாஸ்தி இல்லை, ஒரு 4 பாக்கெட்டு விதை விட்டுருக்கோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் நமக்கு ஒரு டைம் வேலை கிடைக்கும், ஒரு டைம் வேலை கிடைக்காது. அப்போது நமக்கு ஒரு டைம் போனாலும் ஒரு டைம் கிடைக்கும்.
0: சரி, இப்போ வந்து முறுக்கோழி நடவு செய்யும் போது எத்தனை அடிக்கு நடவு செய்யணும்?
1: கிட்டத்தட்ட 2 அடிக்கு 2 அடி ஒரு நாற்று வைப்போம். அப்போ கொஞ்சம் காற்று விடமா கிடைக்கும். அப்போ அடியில் நாற்று வைக்கும்போது குழிக்கு குழி சாணி எருவு போட்டு,
0: குழிக்கு குழிக்கு சாணி எருவு போடுவோம். அது சாணி எருவு போடுறதுனால அதன் பயன் என்ன கிடைக்கும்?
1: பயன் வந்து ஈரத்தை இழுத்து கொடுக்குதுங்க. ஈரம் காயாது. 1-2 நாள் தண்ணி இல்லைனாலும் சாணியில் ஈரம் பிடிச்சி நிற்கும். அப்புறம் 2வது நல்லா குரோத் நல்லா கிடைக்குங்க. செடி நல்லா வளர்ச்சி கிடைக்கும். 2 நாள் தண்ணி இல்லைனாலும், அந்த வெயில் காலத்தில் தண்ணி இல்லைனாலும் அது தாங்கக்கூடிய சாணிக்கு ஈரம் பிடிச்சி நிற்கிறனால அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும்.
0: இதுக்கு வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படும், நீர் பாசன முறை எப்படி கொடுக்கணுங்க?
1: நாங்கள் வெயில் டைமுக்கு சாயந்தர நேரம் மட்டும், பகலில் அடித்தா வெயிலில் காய்ச்சிருக்கும். அதனால் சாயந்தர நேரம் ஈரத்தை கொடுப்போம். அது மறுநாள் மத்தியானம் வர நல்ல ஈரம் நிற்கும். அப்புறம் மறுநாள் அதே மாதிரி அடிப்போம்.
0: சரிங்க, இப்போ பயிர் போடும்போது அதுக்கான பாதுகாப்பு என்னென்ன கொடுக்கணுங்க?
1: பாதுகாப்பு பயிர் போடும்போது நாங்கள் பேடு கட்டிங்க, தாகை வெட்டி பேடு மேலே போடுவோம். ஒரு சிலர் சொல்கிறாங்க தாகம் போடாமையே உண்டாக்கலாம். வாட்டர்கல்ல ஊற்றலாங்க, அது வாட்டர்கல்ல ஊற்றினா தப்பாகும். தாகம் வெட்டி விதை ஒன்றா போட்டு ஒரு இஞ்சிக்கு ஒரு இஞ்சி போட்டு தாகம் வெட்டி மேலே போடுறோம்னா போட்டோன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளில் கிளியராக பயிர் வந்துடும். மெதுவாக தாகையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பின்னால் பூஜை பூ ஜிரியில் வச்சு தண்ணி அடிச்சு ஒரு 20 நாள் 25 நாள் நல்லா வரலாம்.
2: சரி,
1: அதை நம்ம நட்டுடலாம். நட்டுட்டால் சீக்கிரம் அது ஒரு 65 நாள் 70 நாளில்
0: சரி, இந்த 65-70 நாளில் புற்கோழி ஆகிரும்னு சொல்றீங்க நல்லா. களை மேலாண்மை வந்து எப்படி பண்ணணுங்க?
1: களை எடுக்கிறதுக்கு ஏகமாக வெட்டிடுவோங்க, ஏகமாக கொத்திடுவோம், கொத்தில் வச்சு ஏகமாக கொத்திடுவோம். அப்போ பூமி எல்லாத்துக்கும் தண்ணி இழுத்து கொடுக்கும். அப்போது பூமி களை கொத்தும் போது

0: குத்தி ஏகமாக ஒரு நாள் காய விட்டுட்டோம்னா எல்லாம் களையெல்லாம் காய்ஞ்சிரும். ரெண்டாவது தண்ணி நம்ம நிறைய தண்ணி இழுக்கும். அப்புறம் நல்லா பொருட்களை நம்ம
1: களை எடுக்கும்போது எத்தனை ஆட்கள் தேவைப்படுங்க?
0: களை எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3000 நாற்று வச்சுருந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் போதுங்க. 6 பேர் போதும். பெண்களாக இருந்தால் ஆம்பளைங்களாக இருந்தால் ஒரு 2 பேர் போதுங்க கொத்திட்டு வந்துடலாம். பெண்களாகனா கொஞ்சம் பொறுமையாக அவங்க பாதுகாப்பாக செய்வாங்க.
1: ஏக்கர் கணக்கில் களை எடுக்கும்போது களை எடுக்கிற செலவு வந்து எவ்வளோ எடுக்கும்?
0: நான் ஏக்கரை இதுவரை போடலைங்க. 5000 நாற்று 3000 நாற்று இப்படி தான் போட்டிருக்கேங்க. அப்போது ஒரு 5000 நாற்றுக்கெல்லாம் ஆகும்போது களை எடுக்கிறதுக்கு ஒரு 5 பொம்பளைங்களை வச்சிடலாங்க ஒரே டைம். அது காடு கட்டிடுச்சுன்னா களை வராது. அதாவது கேப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக களை வரும். ஃபஸ்ட் டைமுக்கு களை வெட்டி

0: வச்சுக்கொள்ளி அதை நோய்க்கு நோய் வந்து அதாவது பூச்சி அசுவனி வந்து அதில் வந்து ஒட்டிக்கும். அதனால் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துன்னா ரோகர் தான், அதை அடிப்போம். அதாவது பூ வர்றதுக்கு முன்னால் அடிச்சிடணும். பூ வந்த பின்னால் அடித்தானா அழுகல் உணர்ந்துடும்.
1: ஒரு மூட்டை காட்டுக்கு வந்து எத்தனை டைம் கிராப் எடுப்பீங்க?
0: இதுவரை நாங்கள் எடுத்தது 2 கிராப் தான் எடுப்போம். அதுக்கு பின்னால் வருது, ஆனால் அந்த அளவுக்கு பெரிய சைஸில் எடுக்கலைங்க. அப்போ பெரிய சைஸாக வரும்போது மட்டும் நாங்கள் அதை எடுப்போம். அதுக்குள்ளே வேற எல்லாமே சின்ன சைஸாக அதை வெட்டிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்காது. இதுவரை எடுக்கலைங்க.
1: முதல் கிராப்பில் வந்து எத்தனை மூட்டை கிடைக்குங்க?
0: முதல் கிராப்பில் ஒரு 5000 நாற்று போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு முதல் கிராப்பில் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட்டு வெட்டும்போது தேடி தேடி தாங்க வெட்ட முடியும். எல்லாமே ஒரே மாதிரி ஆகிறது இல்லை. தேடி தேடி வெட்டும்போது 5000 நாற்று வெட்டும்போது டெய்லி ஒரு 5 மூட்டை 5 மூட்டை 6 மூட்டை அப்படி தான் வெட்டும். ஒரே டைமில் கோஸ் வெட்ட முட்டை கோஸ் வெட்டுற மாதிரி இது வெட்ட முடியாதுங்க. வெட்ட முடியல இது வேற.
1: முட்டை கோஸ் மாதிரி தான் புற்கோலிக்கும் அறுவடை செய்வீங்களா எப்படிங்க?
0: முட்டை கோஸுக்கு அப்படி இல்லைங்க. முட்டை கோஸ் வந்து அறுவடை பண்ணுறது கண்டிப்பாக 3 மாதம் முடியணும். இது 60 நாளைக்குள்ளே வந்துடும், சிலது 65 நாள் ஆகும், அப்படி ஆகும். இது முட்டை கோஸ் அப்படி இல்லை, ஒரே டைமில் ஆயிரும். ஒரு 3 மாதம் ஆகும்போது ஒரு 10 நாள் தள்ளி விட்டுட்டோன்னா ஒரே சில இடத்துல ஆகாது, முட்டை கோஸ் ஆகாது. அதுக்கு ஒரு 10 நாள் பிந்தி வச்சுன்னா ஒரே இதில் வெட்டி.
1: இப்போ இந்த 2வது கிராப்பில் வந்து எவ்வளோ கிடைக்குங்க?
0: முருக்கோலி 2வது கிராப்பில் வந்து 1st கிராப்பில் மாதிரி கண்டிப்பாக கிடைக்காதுங்க. 2வது கிராப்பை வெட்டி சைடில் தளைஞ்சி வர்றது தான் நான் சொல்கிறீங்க. அதில் வந்து 1st கிராப்பில் ஒரு டென் கிடச்சி தான், 2வது கிராப்பில் கண்டிப்பாக ஒரு 500 கிலோ தான் கிடைக்கும். 500 கிலோ அந்த கணக்கு தான், பாதி தான்.
1: இப்போ 5000 நாற்று போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் வந்து லாபம் எப்படி எந்த அளவில் கிடைக்கும்?
0: லாபம் அன்னைக்கு மார்க்கெட்டை நிலவரம் பார்த்து தான் சொல்ல முடியுங்க.
1: திருப்தியாக இருக்கும்
0: கண்டிப்பாக. ஒரு 60 ரூபாய்க்கு மேலே விற்றுட்டால் நல்லா நிம்மதியாக இருக்கலாங்க. அதில் 60க்கு மேலே 100, 120, 150 விற்றுருக்குங்க. எதிர்பாராத காசு கிடைக்கும். கிட்டத்தட்ட பெரிய சைஸெல்லாம் பண்ண முடியாதுங்க. பெரிய சைஸ் பண்ணால் அதுக்கு விலை கிடைக்காது. ஒரு மீடியம் சைஸில் கிட்டத்தட்ட 5000 நாற்றில் ஒரு 2.5 டன் கணக்கு போடலாங்க. ஃபஸ்ட்டு 2.5 டன் எடுக்கலாம். அப்புறம் 2வது கிராப்பு ஒரு 1 டன் 1.5 டனுக்குள்ளே தான் எடுக்கலாம். அப்போ நல்ல விலை இருந்தால் ஒரு 60 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1,00,000 மேலெல்லாம் பிடிச்சிடலாங்க.
1: சரி,
0: நிறைய பேர் இப்போல்லாம் அது கண்டுபிடிச்சி நிறையா புருக்கோழி போட்டு கொஞ்சம் சிலரெல்லாம் நல்லா இருக்கிறாங்க.
1: இன்னொன்று கேட்கணும், இப்போ வந்து அறுவடை செய்யும்போது அதோட பராமரிப்பு எப்படி இருக்கணுங்க? புற்கோழி ஒரு அளவு வந்து எவ்வளோ இருக்கணுங்க?
0: புற்கோழி வந்துங்க கிலோ வந்து ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ உள்ளதாக இருக்கணுங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது விலை இல்லை. அதுக்கு மேலே வரும்போது சென்டரில் நடுவில் ஒரு ஓட்டை மாதிரியெல்லாம் வருதுங்க. அதனால் சின்னதுலேயே ஒரு சைஸ் வரும்போது ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ 3/4 கிலோ 600 கிராம் அப்படி வரும்போது வெட்டினா நல்லாவும் இருக்கும், விரியாது, நல்லா இருக்குமோ, அழகாக இருக்கும். அதுவும் காலங்காத்தால் நேரத்தில் போய் வெட்டி அப்பப்போ கொண்டு போனால் தான் அதுக்கும் ஒரு 10 ரூபா ஜாஸ்தியும் கிடைக்கும். நம்ம சாயந்தரம் வெட்டி காலையில் கொண்டு போனோன்னா அது கண்டிப்பாக 10 ரூபா கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கும் தெரியும் அச்சனில் விடும்போது இது நேற்று வெட்டணுது. அதனால் காலையில் 6-5.5 மணிக்கெல்லாம் போய் வெட்டி ஒரு 6-6.5 கிலோ மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு.
1: இப்போ வந்து அதை ரகங்கள் எப்படி பிரிக்கணுங்க புற்கோழி அறுவடை டைமில்?
0: ரகம் எப்படின்னா இல்லை, அப்படியே ஒரே சைஸ் தாங்க வெட்டிட்டு போவோம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரே ரகமாக தான் வெட்டணும். ஆனது மட்டும்தான் ஒரே சைஸ்லேயே வெட்டிட்டு போயிடுவோம். ஒரு 1/2 கிலோ 600 கிராம் அப்படி வெட்டுவோம். பெருசு சிறுசு அதெல்லாம் போட்டோன்னா கண்டிப்பாக விலை கிடைக்காது. ஒரே மாதிரி வெட்டிட்டு போனோம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுதான் வாங்குவோம். 2வது டைமு அதே மாதிரி தாங்க, ஒரே சைஸில் வெட்டணும். அப்புறம் பொடி வந்துச்சுன்னா அது தனியாக எடுத்துகிட்டு போயிடணும். அதுலேயே பொடி மீடியம் வரும் வரும் அது தனித்தனியாக தாங்க எடுத்துகிட்டு போகணும். தனித்தனியாக எடுத்துகிட்டு போனால் தான் அதுக்கு வியாபாரிங்க வந்து வாங்குவாங்க.
1: நல்லது எப்படி இருக்கும், தள்ளு வந்து எப்படி இருக்குங்க?
0: அதாவது தள்ளு வந்து மஞ்சள் கலர் ஆகும், அதான் தள்ளு. ஆனால் அந்த பெருசும் சிறுசும் அப்படி போட்டோன்னா அவங்க வந்து வியாபாரிங்க அதை அந்த இதில் தான் வாங்குவாங்க. ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்ல ராசி அப்படின்னு வாங்கிடுவாங்க. கடையில் வைக்கிறதுக்கு பெருசோட பொடியும் போட்டு அதை வந்து தள்ளு வாங்குற மாதிரி இதை வாங்கிடுவாங்க. விவசாயிகிட்ட விவசாயிக்கு நல்ல விலை கொடுக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், விவசாயம் இல்லாமல்

0: அப்படியே இல்லைங்க. விவசாயிக்கு பேர் கவர்மெண்ட்லயே விவசாயிக்கு வேண்டி எத்தனையோ செய்யறாங்க.
1: புருக்கோலியில ஊடு பயிரா வந்து ஏதாச்சும் பயன்படுத்தி அதுலயும் கூட பணம் பயிர பண்ணுவீங்களா?
0: இல்லை, இதுவரை பண்ணலைங்க. பண்றதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா ஏகமா ஒரே மாதிரி புருக்கோலி போடுறதுனால அந்த சென்டர்ல வேற முள்ளங்கி போட்டாலும் சரியாகாதுங்க. அந்த பூக்கோசு நெருங்கி வர்ற மாதிரி தான் வருங்க. அப்படி வெட்டினாதான், அப்படி போட்டால் தான் நமக்கு பரப்பளவு கம்மியாகும். தூர தூரம் போட்டோம்னா அதுவும் பெருசாக விஸ்தாரமாக வந்து இதை ஏமாந்துடும். ஒரே இதில் பக்க ஒரே மாதிரி போட்டோம்னா நடந்து வந்து பார்த்து நம்ம ஆனதை மட்டும் வெட்டி வெட்டி வெட்டி போடலாம். அதனால் ஊடு பயிர் போட சான்ஸே இல்லைங்க.
1: ரொம்ப நன்றிங்க. புர்கோலி சாகுபடியை பற்றி உங்கள் அனுபவங்களை பற்றி அருமையாக பேசுனீங்க. நன்றி.
0: நன்றிங்க. நன்றி.

நிகழ்ச்சியில் இதுவரை புரோக்கோலி சாகுபடி குறித்து விவசாயி சுதேவன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு. நேர்களினி கேட்கலாம் கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: கால்நடைகளுக்கு ஏற்ற புல்வகை தீவன பயிர்களை பற்றி அறிந்து கொள்வோம். பொதுவாக பாறாப்புல், நீர்ப்புல், தண்ணீர்ப்புல், எருமைப்புல் வகைகள் இப்படி நிறைய வகைகள் உள்ளன. இந்த புல்வகைகள் ஈரப்பதம் அதிகமாக உள்ள இடங்களில் இத்தீவனத்தை பயிரிடலாம். பருவ காலங்களின் போது தண்ணீர் தேங்கும் சமவெளிகளிலும் பள்ளமான இடங்களிலும் இப்புல் ரகத்தினை வளர்க்கலாம். அதாவது நிலத்தில் தண்ணீர் தேங்குவதையும் நீண்ட நாள் வெள்ளப்பெருக்கையும் இப்புல் ரகம் தாங்கி வளரும் தன்மையுடையது. வறண்ட அல்லது மிதமான வறண்ட நிலங்களில் இந்த புல் ரகம் வளராது. இப்பயிர்கள் குளிரினால் அதிகம் பாதிக்கக்கூடியது. எனவே இந்தியாவில் குளிர் அதிகம் இருக்கும் பகுதிகளில் குளிர்காலத்தில் இப்பயிரில் வளர்ச்சி எதுவும் இருக்காது. தண்ணீர் தேங்கும் மண் வகைகள் இப்பயிர் வளருவதற்கு ஏற்றவை. மணற்பாங்கான மண்ணிலும் நீர்ப்பாசனம் போதுமானதாக இருந்தால் இந்த தீவன புல் ரகம் நன்கு வளரும். விதைப்பு செய்வதன் மூலம் இந்த தீவன பயிரை பயிரிடுவது கடினம். எனவே தண்டுகளை வெட்டி ஊன்றுவதன் மூலம் இந்த தீவன புல்லை பயிரிடலாம். தென்னிந்தியாவில் எந்த பருவ நிலையிலும் இந்த தீவன புல்லை பயிரிடலாம். ஆனால் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மழை பொழிவு இருப்பதால் இதனை பயிர் செய்வதற்கு ஏற்ற மாதங்கள் ஆகும். உள்நாட்டு பாறாப்புல் ரகம் மட்டுமே பயிரிடப்படுகிறது. இந்த தீவன புல்லில் கலப்பின ரகங்கள் இல்லை. மெல்லிய தண்டுகள் விதை கரணைகளாக பயன்படுகின்றன. 2-3 கணுக்கள் கொண்ட தண்டுகளை 45-60 சென்டிமீட்டர் அகலமுள்ள பாறுகளாக 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் அமைத்து இக்கரணைகளை ஊன்றலாம். ஈர மண்ணில் கரணையின் 2 முனைகளும் ஒட்டி கொண்டிருக்குமாறு வைத்து மண்ணில் ஊன்ற வேண்டும். 1 ஹெக்டேர் நிலத்தில் நடுவதற்கு 800-1000 கிலோ கரணைகள் தேவைப்படும். இக்கரணைகளை ஊன்றி 75-80 நாட்கள் கழித்து அறுவடை செய்யலாம். பின்னர் 40-45 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து அறுவடை செய்யலாம். 1 வருடத்தில் 6-9 முறை இப்புல்லை அறுவடை செய்யலாம். 1 ஹெக்டேரில் 1 வருடத்தில் 80-100 டன்கள் தீவனப்புல் கிடைக்கும். இந்த தீவனப்புல்லை பசுந்தீவனமாக மாடுகளுக்கு அளிக்கலாம். அடுத்து நீல எருமைப்புல். இந்த வகை புல் வறண்ட நிலங்களில் நீர்ப்பாசனம் அளிக்கப்படும் போது சென்கிரஸ் எனும் இந்த புல் ரகம் நன்றாக வளரக்கூடிய ஒரு பசுந்தீவன பயிராகும். சென்கிரஸ் சீலியாரிஸ் அல்லது அஞ்சன் புல் மற்றும் சென்கிரஸ் செடிகிரஸ் அல்லது கருப்பு அஞ்சன் புல் போன்றவை பொதுவாக வளர்க்கப்படும் இந்த புல் ரகங்களாகும். ஆனால் இவை குறைந்த மகசூலை மட்டுமே கொடுக்கக்கூடியவை. சென்கிரஸ் கிளாகஸ் எனப்படும் மற்றொரு ரகம் வறண்ட நிலங்களில் மற்ற புல் இனங்களை விட நன்றாக வளரும். தண்ணீர் நன்றாக வடியும். அதிக கால்சிய சத்து கொண்ட மண் ரகங்கள் இந்த தீவன புல் வளர ஏற்றதாகும். 1 ஹெக்டேர் நிலத்தில் பயிரிட தேவைப்படும் விதையின் அளவு 6-8 கிலோ ஆகும். விதைப்பு செய்து 70-75 நாட்கள் கழித்து முதல் அறுவடையும் அதன் பிறகு 4-6 முறையும் இப்பயிரை அறுவடை செய்யலாம். 1 வருடத்திற்கு 1 ஹெக்டேரில் இப்புல்லை பயிரிடுவதால் வருடத்திற்கு 40 டன்கள் வரை 4-6 அறுவடைகளில் பசுந்தீவனம் பெறலாம். இதுவரை கால்நடைகளுக்கான புல்வகை தீவன பயிர்களை பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: வேளாண்மை தகவலை கேட்டீர்கள். இனி கிராமிய பாடலை கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

அமைப்பில் உதவி ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज, நீ டூக்கேலயும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நிலா நிலா.
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: இன்னும் சில நொடிகளில் மணி 8:00 செய்தி அறிக்கை சென்னை நிலையத்தில் அஞ்சலா கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் அல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் சேலம், காட்பாடி, ராமேஸ்வரம், மதுரை ஆகிய ரயில் நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் அல்முருகன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்தபோது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சிமின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. 8436-28-17-930 மற்றும் 8491-55-23714 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கு முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளி பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: நிலத்தி நேரம் 8:05. நீங்கள் கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டியகம் 91.8 இந்த நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை வழங்க இணைவது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜி ஜேபி. இந்த நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம் ரெட்ரோ பாடல்களை. 70 மற்றும் 80 ஆண்டுகளில் வந்த பாடல்களை கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் எண்கள் 8300019118, தொலைபேசி எண்கள் 04231 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781, 8300019118, 93429 9344 90118. இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஊட்டிஎஃப் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் ரெட்ரோ பாடல்களை கேட்கலாம். நேரில் அனைவருக்காகவும் எனது விருப்ப பாடல் உங்களுக்காக.

0: ஊட்டி எஃப்எம் 101 ஒழித்த அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் ஒழித்தது உதயகீதம் திரைப்படத்திற்காக நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக. நம்மை நேசிப்பவர்களை நினைக்கும் போது ஒரு நிமிடம் ஒரு நொடி நம் மூச்சை மறந்து விடுகிறோம். யோசிக்கும் நேரங்களில் நாம் சுவாசிக்க மறந்து விடுகிறோம் நம்மை நேசிப்பவர்களுக்காக. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம்
0: தானா? நலமாக இருக்கிறோம். நேயரின் பெயர் என்னவோ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஊட்டி எம் ரவிச்சந்திரன்.
0: நலமாக இருக்கீங்களா ரவிச்சந்திரன்?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா? நீங்கள் சற்று முன்னர் சொன்னீர்கள், சில வினாடிகளுக்கு முன்னர், சுவாசம் கூட மறந்து விடுகிறது என்று. ஆனால் நான் சுவாசத்திற்கும் கூட விசுவாசம் இருக்கிறது போல இருக்கிறது அல்லவா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இந்த நினைத்தாலே?
1: அன்பு அறிவிப்பாளரே, இந்த இரவு நேரத்தில் அழகான ஒரு இரவு இரவு கோலங்களில் நட்சத்திர கோலம் இடுமாறு ஒரு பாடலை கேட்கிறேன், மச்ச பார்வை தீராதனி.
0: கண்டிப்பாக
1: ஒரு அருமையான பாடல்.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் காற்றலையில் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியில் இருந்த மிக்க நன்றி.

கே ஜி ஏசுதாசின் துள்ளலான குரலில் ஒலிக்க கேட்டோம் இளையராஜா இசையில் அந்த பாடலை இளமை கோலம் திரைப்படத்திற்காக. ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:17. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நேரிலே உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் எண்கள் 8300019108, தொலைபேசி எண்கள் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781, 8300019108, 9342909108, 9344909108 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம் ஊட்டி எஃப்எம் 101.8. நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் உங்கள் நெஞ்சம் நிறைந்த பாடல்களை வழங்க நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. துன்பங்கள் எல்லாம் தோய்ந்து போகிறது நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையில், அந்த நம்பிக்கையுடன் நிகழ்ச்சியினையும் அடுத்த நட்பு. வணக்கம். நிகழ்ச்சியினை இந்த அந்த நட்பிற்காக அடுத்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் ஒலித்து தந்த பாடல் கங்கை மரின் பாடல் வரிகளுடன். இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுவாமி ஜானகி குரலில். ஆவாரம் பூ திரைப்படத்திற்காக. அவசியம் இருந்தால் மட்டுமே பேசும் இந்த உலகில் அன்புக்காகவும் பாடலுக்காகவும் இணையும் அடுத்த நேயர் நமது ஊட்டி FM 91.8. வணக்கம்.
1: ஆல் இண்டியா ரேடியோவின் ஆளுமை JP அவர்களுடன் நிகழ்ச்சியில் இணைபவர் பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன்பாளையம் வழக்கறிஞர் எஸ் முத்துக்குமார்.
0: நலமா இருக்கீங்களே?
1: நலமாக இருக்கிறேன் JP அவர்களே. ஊட்டி முள்ளிக்கூரை MP ரவிச்சந்திரனை தொடர்ந்து நான் வந்திருக்கின்றேன் நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே.
0: பழைய நேர்கள் எல்லாம் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்கீங்க நினைத்தாலே இனிக்கும்ல உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்க.
1: அவர் ஒரு ஊட்டி முல்லைக்குரை MP ரவிச்சந்திரன் அவர் ஒரு வித்தியாசமான நேயர், மிக அருமையாக நேர்த்தியாக கேட்பார். அவருடைய பேச்சை கேட்கும் போது இலங்கை வானொலி அறிவிப்பாளர் நினைவுதான் எனக்கு வருகின்றது. என்னுடைய நீண்ட நாள் நண்பர் அவருக்காகவும், மற்றும் நரசிபுரம் NK கந்தசாமி அவருக்காகவும் நான் பாடலை கேட்க விரும்புகிறேன். என்னுடைய ஆர்வியர் நண்பர் சென்னை அண்ணா நகர் வி ராகவாச்சாரி அவர்களுக்காகவும் கேட்க விளைகிறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: இனிமை நிறைந்த உலகம் இருக்கு என்ற பாடல். பாடல் இடம்பெற்ற படம் நினைத்தாலே இனிக்கும். பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம் மற்றும் எல்லாரீஸ்வரி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் மிக்க நன்றி. இதோ நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி FM 101.8. இணைந்திருங்கள் காற்றலையில் ஊட்டி FM 101.8.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் எல்லார் ஈஸ்வரி குரலில் ஒழித்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அந்த பாடல் கண்ணதாசனின் பாடல் வரிகளை சேர்த்து. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இணைக்கும். உங்கள் நெஞ்சில் நிறைந்த பாடல்களை காற்றலையில் கொடுப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜி ஜேபி. இருவரி கவிதை எழுத தொடங்கினேன், 200 வரி பாடலாக மாறியது. மறந்தது என்னை மட்டுமல்ல, எழுதும் போது கவிதையையும் தான். தன்னை மறந்து பாடலை கேட்க நிகழ்ச்சியினையும் அடுத்த நட்பு. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்ங்க.
0: வணக்கம் ஐயா. யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: பச்சை கம்மலம் விரிந்த மலை, சலசலத்தோடு மாறு மேகம் திரண்ட வானம், இந்த புகழ்பெற்ற நீலகிரி மாவட்டம் மஞ்சூரிலிருந்து வானொலி நேயர் சிவகுமார் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாடல் வேணும் நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில?
1: இன்றைக்கு இப்போ சமீப ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த செய்திங்கய்யா, பாடகி ஜானகி அம்மா மறைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்க இந்த பண்பட்ட அறிவிப்பாளர்கள், உதாரணத்துக்கு ஜேபி சாரு, இப்படிப்பட்ட இந்த நீலகிரி மாவட்டத்தை அடையாளமா விளங்கக்கூடிய இந்த உதகை பண்பலையில இந்த மாட்டு வண்டி போகாத சாலையில் கூட பாட்டு வண்டி போகுங்கிற பாதையில நீங்க பயணிச்சிட்டு இருக்கீங்க. ஜானகி அம்மாவுக்கு நாங்க ஒரு அஞ்சலி செலுத்துற விதமா ஜானி திரைப்படத்துல அந்த காற்றில் எந்த கீதம் பாடல், அவங்க உயிரோட்டமான அந்த குரல்ல அந்த பாடல் ரொம்ப மிகவும் பிரபலப்பட்டது, எங்க மனதுக்கு ஆறுதலா இருக்கும். அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக அந்த பாடலை நான் ஒட்டுமொத்த வானொலி நேயர்களின் சார்பாக, உதகை பண்புலி நேயர்களின் சார்பாக விரும்பி கேட்கிறேங்க ஐயா.
0: காற்றலையில் அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8 இருந்து

0: ஜானி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நிலத்தில் நேரம் 8:38 நேர்கள் ஒலித்துக் கொண்டு கேட்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பு வணக்கம்.
1: வணக்கம் சார். அன்பு இரவு வணக்கம் சார். அன்பு அறிவிப்பாளருக்கு மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார்.
0: வாழ்த்துக்கள் சொல்லும் நட்பு யாரோ?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் கனியூர்ல இருந்து அண்ணாதுரைங்க சார்.
0: அண்ணாதுரை, என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: வைதேகி காட்டுங்க சார், ராசாத்தி உண்மை காணாதீங்க, இந்த பாடல் கொடுங்க சார்.
0: கண்டிப்பாக. நீங்கள் கேட்ட அந்த பாடல் காற்றலையில் இதோ ஊட்டி எஃப்எம் 101.8 இணைந்திருங்கள். ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில்

0: ஜெயச்சந்திரன் குரலில் இளையராஜா இசையில் ஒலிக்க கேட்டோம் வைதேகி காத்திருந்தா திரைப்பட பாடல். ஊட்டி 101.8 பாடலுக்காக இணையும் அடுத்த நட்பு வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொடுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார்.
0: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் வேணுங்க? நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில
1: நிலே வரும் கீதம் படத்திலிருந்து எஸ் ஜானகி அவர்கள் பாடிய கண்டேன் எங்கும் பூமகள் நாட்டியம் என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: இது அந்த காற்றினிலே வரும் கீதம் காற்றலையில் உங்கள் ஊட்டி FM 101.8 இருந்து

0: ஒலித்த பாடல் காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்திற்காக ஒலித்தது ஊட்டி 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்காக. ஒரு பூ எழுதும் கவிதையாய் சிறு தொய்ந்துளியாய் பாடலுக்காக இணையும் அடுத்த நட்பு வணக்கம்.
1: மாற்றங்களை ஏற்றுக்கொள், யாரிடமும் போராடாதே, யாரிடமும் விவாதிக்காதே, வாழ்க்கை சில காலம் நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து செல் என்று நட்புடன் உரையாடுவது சென் மேரிஸிலிருந்து ராஜு. இரவு வணக்கம்.
0: அமைதியுடன் நம்பிக்கையாக நடந்து செல் என்ற வரிகளுடன் இணைவது உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு எஃப்எம் பிரண்ட் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஸ் குடும்பத்தாருக்கும் தங்களுக்கும் சேர்ந்து பாஞ்சாலங்குறிஞ்சிலிருந்து சொன்னலடம வாய்ஸ்ல ஒரு இனிமையான பாடலை காலை மாலை நேரத்தில் தவிழர்கள் வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: நிகழ்ச்சி நிமிக்கு நன்றி. இதோ நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி FM 101.8 காற்றலையில்.

0: தேவா இசையில் சுவர்ணலதா குரலில் ஒலிக்க கேட்டோம் பாஞ்சாலங்குறிச்சி திரைப்பட பாடல். ஊட்டியில் நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன், என்ன பாடல் வேணுங்க நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில்?
1: கேட்டகுரல் படத்துல இருந்து ஜானகி அம்மாவோட பாட்டை, இது அவங்க மறைஞ்சிட்டாங்க அவங்களுக்காக, அந்த தாயும் நானே தந்தை இளமான அந்த பாட்டை கொடுங்க.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி FM 101.8 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக.

இளையராஜா இசையிலே ஜானகி குரலில் ஒழித்தது இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி. நிறைவு பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8 ஒழித்த பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவேறது. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

நேர்லே ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: திரைக்கோணத்திலே கே ஜே யேசுதாஸ் தனித்து பாடியது படம் சொல்ல துடிக்கிறது மனசு.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 9:38. 25 மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை திரைகானம் ஒலிக்கும். அடுத்த பாடலை பாடியிருப்போர் SV பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா. பாடல் இடம்பெற்ற படம் வனஜா கிரிஜா.

இதுவரை திரைகானம் ஒலிவுலாவர கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.8 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.5 டிகிரி கூடுதல். நிலவிய ஈரப்பதம் 91%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.2 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.3 டிகிரி கூடுதல். நிலவிய ஈரப்பதம் 67%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரத்தில் சில இடங்களில் லேசான இடிமழை தூறலுக்கு வாய்ப்பு உண்டு. அதிக அளவு வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலையாக 27 டிகிரி

28 டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி. தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02-8:30 திரைகானம், 9 மணிக்கு இசைப்பெட்டகம். செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் லட்சுமி அவர்களின் வீண இசை, எம் ஆர் கணேசன் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் டிஜி லாக்கர் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கணிந்த வாழ்வு, முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் எல் பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 2:15 திரைகானம், 2:40 இசை பயிற்சி, பரிபாலனை புரி என்ற பாபநாசம் சிவன் பாடல், ஹேமவதி ராகம் ஆதித்தாளம், ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், மாணவர்கள் ஜெயலட்சுமி நீலகண்டன் சித்ரா ரகு, 2வது பகுதி. 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், 4 மணிக்கு ஒய்ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம், எழுதியவர் வெண்ணிற ஆடைமூர்த்தி அவர்கள், இயக்கம் ஒய்ஜி மகேந்திரன், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல், இயற்கையும் மனித வாழ்வும், மதுரை மாவட்டம் ஐயர் பங்களாவைச் சேர்ந்த டி உமா மகேஸ்வரி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு திரைகானம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், வீடுகளில் வண்ணமீன் தொட்டி பராமரிப்பு முறைகள், பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணைப் பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்த் அவர்களின் உரை, மெல்லிசை, தொடர்ந்து வேளாண் செய்திகள். எட்டு 5:00 9:15 திரைகானம், 10 மணிக்கு ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத் சபா, குமார் மாதூர் அவர்களின் பாட்டு டெல்லி அஞ்சல்.